0: நேரம் சரியாக 8:01 ஈஸ்ட் எஃப்எம் வானிலையில் நம்ம உரிவு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2வது மணித்தளத்துக்கு வந்திருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் .co.com நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7,
1: அலுவலக தொழிலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: வெளியே காலநிலையும் பார்த்தோம் என்று சொன்னால் 27 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையும் 27 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
0: சரி, இன்று புதன்கிழமை என்று சொல்லும் பொழுது நாங்கள் அந்த நேர்களை சந்திக்கும் நேரமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்களும் யார் அந்த பிரபலம் போர்ட் நிகழ்ச்சியினூடாக தான் நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாகவே 3 கூற்றுக்கள், ஒரு பிரபலத்தை அழைத்து அவரை பற்றிய 3 கூற்றுக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அந்த கூற்றுக்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் யார் என்று கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உடனே எங்களுக்கு கால் பண்ணி பதிலோடு இணைந்து கொள்ள முடியும். சரி, அந்த கூற்று என்னென்னு பார்த்துடலாம்.
1: இந்தியாவின் பல மொழிகளில் 25,000+ பாடல்களை பாடி பல தலைமுறைகளின் மனதில் இடம் பிடித்த பெண் இவரே. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று ரசிகர்களும் இசை உலகினரும் அன்புடன் அழைக்கின்றார்கள். உணர்வுகளை குரலால் உயிர்ப்பிக்கும் திறன், தாலாட்டு பாடலாக இருந்தாலும், காதல் பாடலாக இருந்தாலும், பக்தி பாடலாக இருந்தாலும், பாடலின் உணர்வை குரலிலேயே வெளிப்படுத்தும் திறன் அவருடையது.
0: எனவே இந்த 3 கூற்றுகளையும் வைத்துக்கொண்டு யார் அந்த பிரபலம் என்று தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 416-5-4-4-4-0 வழியாக இந்த 3 கூற்றுகளையும் மீண்டும் ஒருமுறை பார்த்துடலாம். முதலாவது கூற்று, இந்தியாவின் பல மொழிகளில் 25,000+ பாடல்களை பாடி பல தலைமுறைகளின் மனதில் இடம் பிடித்த ஒரு பெண் பாடகி. இரண்டாவது கூற்று, அவரை தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று ரசிகர்களும் இசை உலகினரும் அன்புடன் அழைக்கின்றார்கள். மூன்றாவது கூற்று, உணர்வுகளை குரலால் உயிர்ப்பிக்கும் திறன், தாலாட்டு பாடலாக இருந்தாலும் சரி, காதல் பாடலாக இருந்தாலும் சரி, பக்தி பாடலாக இருந்தாலும் சரி, பாடலின் உணர்வை குரலிலேயே வெளிப்படுத்தும் திறன் அவருடைய மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது. எனவே நீங்களும் அழைக்கலாம்.
1: 416-5-5-4-4-0-4-0
0: எனவே அலையுங்கள், பாடலை தொடர்ந்து நாங்களும் நேர்களை சந்திக்க போகிறோம்.

0: 8 மணி 8 நிமிடம் மிஸ்டர்ஃபமான நிலையில் நம்ம ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யார் அந்த ப்ராப்ளம் போர்ட் நிகழ்ச்சியில் தான் நாங்களும் 3 கூற்றுக்களை தந்துட்டு யாரா இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் கேட்டிருக்கிறோம். நீங்களும் அழைத்து சொல்ல 416-5544-0040 சரி இணைந்திருக்கும் நேர்களிடம் கேட்டு பார்த்துடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: குமார்.
1: குமார், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கோம், நீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். யாருன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு அந்த பாடகி?
3: அன்பு,
0: எப்படி இருக்கீங்க?
3: என்ன
0: பதிலோட
3: வந்திருக்கீங்க? வேற யாரும் இல்ல, அன்னக்கிளிக்கு சொந்தக்காரி. மச்சான பாத்தீங்களா என்பதுக்கு சொந்தக்காரி. அல்ல, பரிசுகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து கூட அதை வேண்டாமண்டு மறுத்தவர். அதை நீங்களே வச்சு கொள்ளுங்க. அவரேதான் எஸ் ஜானகி.
0: எஸ் ஜானகி, நீங்க சொல்லிருக்கீங்க அன்பு. நன்றி, இணைந்து கொண்டமைக்கு பார்க்கலாம்.
3: நன்றி, பார்க்கலாம்.
0: நன்றி, இணைந்திருக்கோம். அடுத்த நேரிடமும் கேட்டு பார்க்க போகிறோம். வணக்கம்.
4: வணக்கம். 14 எப்படி இருக்கீங்க இருவரும்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறோம். வேறையில நினைக்கிறேன்
1: சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. யார் அந்த பாடகி அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: அந்த பாடகி வேற யாரும் இல்ல, வாணிஜெயராம். வாணிஜெயராம் பொம்பளை பாடல கிருதய மொழியில படிச்சோம்.
0: வாணிஜெயராம் சொல்லிருக்கீங்க.
4: வாணிஜெயராம் தான் கன மொழியில படிச்சிருக்கிறேன். ஜப்பானீஸ் லாங்குவேஜ்ல கூட படிச்சிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன்.
0: டக்குன்னு சொன்னிட்டு ஒரு பதில சொல்லிட்டீங்க. பாக்கலாம் பத்மநாதன். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, நன்றி, நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேரம் நேரிடம் கேட்டு பார்க்க போகிறோம். வணக்கம்.
5: வணக்கம் செல்லகுமாரா, எப்படி இருக்கிற?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம். வணக்கம்.
6: இன்னொரு
0: நேரம் முனைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவகுமார்?
7: என்ன
1: பதிலோட வந்திருக்கீங்க இன்றைக்கு?
7: ஜானகி அம்மா நினைக்கிறேன்.
0: ஜானகி அம்மா. சரி, நீங்களும் ஜானகி அம்மாக்கு தான் ஓட் போட்டிருக்கீங்க. பார்க்கலாம். நன்றி தேவகுமார் இணைந்து கொண்டமைக்கு. 8 மணி 11 நிமிடம் யார் அந்த பிரபலத்தில் நாங்கள் 3 கூற்று தந்திருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மாறி மாறி நிறைய பதில் வந்து கொண்டிருக்கு சுரேகா. இன்னும் நேரம் இருக்கு பதில் சொல்றதுக்கு. எனவே நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0040 வாயிலாக மீண்டும் அந்த குற்றுகளை நாங்கள் ஞாபகப்படுத்த போகிறோம்.
8: இந்தியாவின் பல மொழிகளில் 25,000 மேற்பட்ட பாடல்களை பாடி பல தலைமுறைகளின் மனதில் இடம் பிடித்த பெண் பாடகி இவரே. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று ரசிகர்களும் இசை உலகினரும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 3வது, உணர்வுகளை குரலால் உயிர்ப்பிக்கும் திறன். தாலாட்டு பாடலாக இருந்தாலும், காதல் பாடலாக இருந்தாலும், பக்தி பாடலாக இருந்தாலும், பாடலின் உணர்வை குரலிலேயே வெளிப்படுத்தும் திறன் அவருடைய மிகப்பெரிய பலமாக கருதப்படுகின்றது.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் ஜூன் 3 தேதி மாலை 4 முதல் இரவு 9 வரையும் ஜூன் 4 தேதி காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சிவாலயம் 3011 மார்க்கம் ரோட் ஸ்கார்போ 416-754-7338
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார் 6477665189
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட் 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட் 4165806591.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390. 10 மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை
9: 8:21 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
10: யார் அந்த பிரபலம் போட் நிகழ்ச்சி தான். நாங்களும் 3 குட்டிகளை தந்துட்டு யார் அந்த பிரபலம் என்று உங்களிடம் கேட்டிருக்கின்றோம். நீங்களும் அழைத்து சொல்லலாம். 416-5-4-4-0-4-0 வாயிலாக இணைந்திருக்கும் அடுத்த நேர்களிடம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் என்று சொல்லி. வணக்கம்.
11: வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
11: எஸ்கே சிங்கம்.
9: எஸ்கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
10: நன்றி எஸ் கே சிங்கம் இணைந்து கொடுமைக்கு. யார் என்று பார்க்கலாம். அடுத்ததாக இணைந்திருப்பது வணக்கம்.
12: ஓ வணக்கம். நான் கரன் காய்க்கிறோம். எப்படி நலமா இருக்கீங்க?
9: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க கரன்?
12: நான் நலமா இருக்கிறேன்.
9: யார் நினைக்கிறீங்க இன்றைக்கு அந்த பாடகி?
12: நான் சொல்வேன், ஜானகி. ஆனா மழல குரலையும் நல்லா பாடுவா, எல்லா குரலையும் நல்லா பாடுவா ஜானகி என்றுதான் நான் சொல்றேன்.
10: உங்கள் ஓட்டு ஜானகிக்குன்னு சொல்லிருக்கீங்க கரண். சரி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
12: நன்றி நன்றி வணக்கம்.
10: சரி 8:23 இணைந்திருக்கும் அடுத்த நேரையும் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
13: வணக்கம்.
10: சின்னா எப்படி இருக்கிறீங்க?
9: நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு யாரு நினைக்கிறீங்க?
10: இணைந்திருக்கும் இன்னொரு நிறைய முனைத்து நாங்களும் பதில் சொல்ல போகிறோம். யாருன்னு பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
9: வணக்கம். யாரு பேசுறீங்க?
10: இன்னும் ஒருவருக்கு நாங்க வாய்ப்பு வழங்க போகிறோம். வணக்கம்.
14: வணக்கம். 20-30 இருக்கிறீங்க அக்கா மேல்?
9: நல்ல சுகமா இருக்கிறோம். யாரு கதைக்கிறீங்க?
14: நான் கண்ணா கதைக்கிறேன்.
10: கண்ணா எத்தனையோ பாடகிகளை இங்க அழைத்து வந்துட்டாங்க. நாங்க அந்த கூற்றுக்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு யார் அந்த பிரபலம் என்று பார்க்க போகிறோம்.
9: முதலாவது கூற்று, இந்தியாவின் பல மொழிகளில் 25,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி பல தலைமுறை மனதில் இடம் பிடித்த பெண் பாடகி. இரண்டாவது, அவரை தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று ரசிகர்கள் இசை உலகினரும் அன்புடன் அழைக்கின்றார்கள். மூன்றாவது, உணர்வுகளை குரலால் உயிர்ப்பிக்கும் திறன். தாலாட்டு பாடலாக இருந்தாலும், காதல் பாடலாக இருந்தாலும், பக்தி பாடலாக இருந்தாலும், பாடலின் உணர்வை குரலிலேயே வெளிப்படுத்தும் திறன் அவருடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகின்றது.
10: இந்த கூற்றுக்கான சொந்தக்காரர் அந்த பாடகி யாருன்னு பாத்தீங்கன்னா KS சித்ரா அவர்கள். ஒரே குரலால் பல தலைமுறைகளை இணைத்த பாடகி. 1980களில் பாட தொடங்கி இன்னமும் கூட புதிய பாடல்களில் குரல் கொடுத்து வருகிறார். 3 தலைமுறைகளுக்கு மேலான ரசிகர்களால் விரும்பப்படும் ஒரு பாடகி ஆவார்.
9: மொழி எல்லைகளை தாண்டிய குரலாக அவருடைய குரல் இருக்கின்றது. அதாவது தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் பாடி தென்னிந்தியா முழுவதும் ஒரே அளவிலான வரவேற்பை பெற்றவர் KS சித்ரா.
10: உணர்வுகளை குரலாலும் உயிர்ப்பிக்கும் திறன். தாலாட்டு பாடலாக இருந்தாலும் சரி, காதல் பாடல், என்ன பாடலாக இருந்தாலும் சரி, அதில் அந்த உணர்வை வெளிப்படுத்தும் திறன் அவருக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் ஒரு பாடகியாக இருக்கின்றார். பெரும்பாலான முன்னணி இசை அமைப்பாளர்களுடன் பணியாற்றியிருக்கிறார். இளையராஜா, ஏ ரஹ்மான், MS விஸ்வநாதன் உள்ளிட்ட பல தலைமுறைகளின் இசையமைப்பாளர்களுடன் இணைந்து வெற்றிப்பாடல்களை வழங்கிய KS சித்ரா அவர்களைத்தான் நாங்கள் இன்று யார் அந்த பிரபலமுடாக அழைத்து வந்திருந்தோம். எங்களுடன் இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஒன்டாரியோவின் 255,000 மேலான ஆசிரியர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் தொழிற்சங்கங்கள் பேரம் பேசும் மேசைக்கு வரும் அதிகாரப்பூர்வ அழைப்பினை மாகாண அரசிடம் விடுத்துள்ளன. இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டு 15 நாட்களுக்குள் பணியிட ஒப்பந்த பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியுடன் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுக்கும் ஒன்டாரியோ அரசுக்கும் இடையிலான பணியிட ஒப்பந்தம் காலாவதியாகின்றது.
2: தமிழ்நாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்

0: பதவியை பெற்ற காங்கிரஸ் தேர்தலுக்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்திடமும் மாநிலங்களவை பதவியை கேட்டு பெற்றுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்தபோது தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணையும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிக ஆசனங்களை பெறுவதற்கு காங்கிரஸ் பேரம் பேசியதாக ஏற்கனவே விமர்சனங்கள் உள்ளன.
1: இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக உயிர் நீத்த தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தலை ஏற்பாடு செய்கின்றமைக்காக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். நினைவேந்தல்களை அனுமதிப்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசு கூறுவதற்கு முரணாக தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை மறுக்கும் நிலைமைகளே உள்ளதாக தியாகராஜா நிரோஷ் குற்றம் சாட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத்துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீன இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage, எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: ஸ்கார்பரோவில் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
7: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraliTaste.com.
9: Easy, tune pannunga. East FM 102.7.
10: East FM 102.7.

0: 8:46 எஸ்எஃப்எம் மனலையில் நம்ம ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் தெரிஞ்ச சினிமா தெரியாத பகுதிக்கு வந்திருக்கின்றோம். சினிமாவில் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், அதாவது அந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதில் நடந்த சுவாரஸ்யமான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதை உங்களுக்கு எடுத்து வரும் ஒரு பகுதியில் தான் இருக்கின்றோம். இன்று என்ன சினிமாவை பற்றி எடுத்து வந்திருக்கிறோம்னு சொன்னால், உத்தம வில்லன் படத்தில் இடம்பெற்ற ஒரு விஷயம். அது ஒரு இந்த படத்தின் ஒரு பகுதி வந்து மேடை நாடகம் போல உருவாக்கப்பட்டதாம்.
1: சில காட்சிகள் வந்து நேரடி நாடக மேடையில் நடிப்பது போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றதாம். அதாவது நடிகர்களின் நடிப்பு, உடல் மொழி மற்றும் காட்சிகளின் அமைப்பு எல்லா நாடக பாணியில் இருந்ததாக பார்க்கப்பட்டதாம். அதாவது பார்வையாளர்களுக்கு அது ஒரு நாடகத்தை பார்க்கும் அனுபவத்தை போலவே தோன்றியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: எனவே இன்று தெரிந்த சினிமா தெரியாத பகுதி, தெரியாத விஷயம் பகுதியில் உத்தமவில்லன் திரைப்படம் பற்றிய விபரத்தை பார்த்தோம்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: எட்டு மணி 52 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியை நாங்களும் அப்படியே ஒரு நல்ல பாட்டு ஒன்று கேட்டு மங்களகரமாக நிகழ்ச்சியை நாங்கள் முடித்து வைக்க போகிறோம். இரண்டு விஷயங்களை பார்த்தலாம். வெளியே காலநிலை தற்போது 26 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமை காலை வேளையில் 16 டிகிரி செல்சியஸ், மதிய பொழுதில் 27 டிகிரி செல்சியஸ், மாலை வேளையில் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. அதிகூடிய வெப்பநிலையாக நாளை மதிய பொழுதுகளில் 27 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
0: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தினர்களுக்கும் நன்றிகளை கூறி நாளைய தினமும் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் நம்ம ஒரு நிகழ்ச்சியை கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சுரேகா ரூபன்,
0: நிபாஜினி, சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்டர் ஃபம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்டர் ஃபம் 102.7.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கமேன் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் 6 சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசின?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
12: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: It's East FM.
1: Listen up, everybody. Mudas andu anda.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
3: கலர் ரிப்பன்,
2: சுரேஷ்,
3: சங்கீத மேகம்,
2: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
7: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 plus tax க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
8: அரசங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105-416-834-2266.
9: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
10: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514. 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்.

0: ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
1: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6427 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8 camsonics.com.
2: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர்ஷா, 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 6475395601.
3: RKS Saloon. எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Kum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 647-534-4509, 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraliTaste.com.
0: East FM 102.7 கேட்டாலே summer. East FM 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் EastFM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட்.

0: கேபிட்டல், வேகன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகலவிதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும், மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390.
0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள் All My Blinds. நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 Cash Point.
5: என்றும் இசையுடன் East FM உங்களுடன். 102

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம் ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும் ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165365 65.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும் ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில் Yellow Building, 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா ஜூன் 6 தேதி மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கட் அண்ட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
1: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள் 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்
1: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
3: செய்யலாம்.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகுமாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
7: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன்
6: கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர், குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். பிரைடல் டவுன் டென்டல் டாக்டர் ஜெயபாலன், 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 சில்வர் ஸ்டார் ப்ளோவர், யூனிட் 217 மிட்லண்ட் அண்ட் மெக்னிக் Maxim Building in the Rona Plaza, Scarborough. Alayungal 416-492-3775. 416-492-3775.
7: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொராண்டோ
8: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
7: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
8: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ,
7: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாஹா டொராண்டோ,
8: அழகு அழகு. 6477873784.
9: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908-5656.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம், லாக் ஆன் டு ஈஸ்டகம் .ca.

उत्तर के दिन ढोल नगाड़े बजा के ले।

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

அனைவரோடும் அன்போடு பழகுவோம், அன்பை கொண்டாடுவோம், வாழ்க்கையை கொண்டாடுவோம், எல்லோரோடும் இணக்கமாக இருப்போம். வார்த்தையால் கூட இன்னொருவர் மனதை புண்படுத்தாமல் வாழ

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

இஸ்டிஃபம் 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை புத்தம்பதி காலை பொழுது ஒன்று மறந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவு கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

தினம் ஒரு குரல் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்று மறைந்த பாடகர் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 80வது பிறந்த நாள். அவர் இன்று எங்கள் மத்தியில் இல்லை, ஆனால் அவர் விட்டுச் சென்ற பாடல்கள் என்றென்றும் எங்கள் காதுகளில் கானம் இசைத்துக் கொண்டே இருக்கும். அந்த கானம் இசைக்கும் காந்த குரலை இன்றைய நாளின் எங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முழுவதிலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாக அமைய காத்திருக்கிறது.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பாடும் நிலாவின் 80வது பிறந்த நாள் இன்று. அவர் விட்டுச் சென்ற பாடல்களோடு எங்கள் நிகழ்ச்சி அவரின் நினைவுகளை தொட்டுச் செல்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், உடல்நிலை 18 இருக்கிறது. இன்றும் ஓரளவிற்கு சூரியொளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் முகில் கூட்டங்களை காணக்கூடியதாக இருந்தாலும் பெரும்பாலும் சூரியொளி நிறைந்த நாளாகவே இந்த நாள் இருக்கப் போகிறது. நாளை வெள்ளிக்கிழமை 29 பாகை செல்சியஸாக இருக்கும். பெரும்பாலும் சூரியொளி நிறைந்திருக்கும் நாளாக நாளைய நாள் இருக்கப் போகிறது. இரவு வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுதினம் சனிக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் முகில் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாகவும் 24 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலை கொண்ட நாளாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. பெரும்பாலும் சூரியொளி நிறைந்திருக்கும். திங்கள் 23 பாகை செல்சியஸாகவும் செவ்வாய் 25 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். புதன்கிழமை 25 பாகை செல்சியஸோடு இருக்கப் போகிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழன் 26 பாகை செல்சியஸாகவும் வெள்ளியும் 26 பாகை செல்சியஸ் கொண்டதாகவும் வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கனேடிய செய்திகள். கனடா மீது குறைந்தது 10% வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்டாய ஊழியர் உழைப்பால் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் பொருட்களின் இறக்குமதி குறித்த விசாரணைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன் எதிரொலியாக கனடா உட்பட வர்த்தக பங்காளிகள் மீது 10% அல்லது அதற்கு அதிகமான வரிகளை விதிப்பதற்கு டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த அறிக்கை புதன்கிழமை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியால் வெளியிடப்பட்டுள்ளது. கனடா, மெக்சிகோ, தாய்வான், இங்கிலாந்து உட்பட உலகின் முக்கியமான நாடுகள் 10% கூடுதல் வரியினை செலுத்த நேரிடும் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் இறக்குமதியை கையாள்வதில் தமது முக்கியமான வர்த்தக பங்காளிகள் தவறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜமீசன் கிரே தெரிவித்துள்ளார். கனடாவின் பொருளாதார மந்தநிலைக்கு பிரதமர் மாக்கானியே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் பிய பொலிவியே மீண்டும் குற்றம் சுமத்தினார். கனேடிய பொருளாதார மந்தநிலைக்குள் சரிந்துள்ளது என கனேடிய புள்ளி விபர திணைக்கிடம் கடந்த வெள்ளிக்கிழமை அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையினை பிரதமர் மறைத்து வருவதாக பிய பொலிவியே குற்றம் சாட்டினார். ஆனாலும் பொருளாதார மந்தநிலை என்ற பதத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என கனேடிய மத்திய வங்கி எச்சரித்தது. கனேடிய பொருளாதாரத்தில் உள்ள பலவீனங்களை பிரதமர் ஏற்றுக் கொண்டுள்ளார். பொருளாதார மந்தநிலை என்ற வார்த்தையினையும் பயன்படுத்தாதவர் மத்திய அரசாங்கத்தின் பொருளாதார திட்டங்களை செவ்வாய்க்கிழமை விளக்கியுள்ளார். இதேவேளை கனடாவின் பொருளாதார நிலை குறித்து அவசர விவாதம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்ற கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பிய பொலிவியரின் கோரிக்கையினை பிரதமர் நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் தொடர்ந்தும் அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவினங்கள் காரணமாக நடுத்தர வர்க்க குடும்பங்கள் உணவு பற்றாக்குறையினை சந்தித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவில் உணவு வங்கிகளை நாடும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து செல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டாக் ஷிப்லி கவலை வெளியிட்டுள்ளார். ஒட்டாவாவில் உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசிய டாக் ஷிப்லி கனடாவின் தற்போதைய பொருளாதார மந்தநிலை குறித்து பல அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரங்களை பகிர்ந்து கொண்டார். 2020 ஆரம்பத்தில் உணவு வங்கியின் மூலம் மாதத்திற்கு 1000 பேர் மட்டுமே உதவிகளை பெற்று வந்தனர் என்றும், இருந்த போதிலும் தற்போது அந்த எண்ணிக்கை மாதத்திற்கு 8000 அதிகரித்துள்ளதாகவும் ஷிப்லி சுட்டிக்காட்டினார். கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 8000 அதிகமானவர்கள் குறித்த ஒரு உணவு வங்கியிலிருந்து உணவினை பெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதே நிலைமை ஏனைய உணவு வங்கிகளிலும் காணப்படுவதாகவும், உணவு வங்கிகளை நாடியிருக்கின்றவர்களின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. G7 நாடுகளை பொறுத்தவரையில் அதிகளவு மக்கள் உணவு வங்கிகளில் தங்கியிருக்கின்ற நிலை கனடாவில் காணப்படுவதாகவும் ஷிப்லி சுட்டிக்காட்டியிருக்கிறார். கனடா முழுவதிலும் நிலவி வரும் கடுமையான வீட்டு வாடகை உயர்வு, குடும்ப கடன்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் தமது அன்றாட உணவிற்காக உணவு வங்கிகளை நாடியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.
1: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:17 நிமிடம்.

0: 7:21, இது குட் மார்னிங் கனடா.
1: பாட்டுக்கொரு பண்பலை
2: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 11 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20-க்கும் மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
7: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
8: RKS சலோன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலோன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1ஆம் தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலோன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக, ஸ்காப்ரோ, 6475395601.
9: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
10: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
11: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
12: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
13: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
14: East FM
13: 102.7.
0: 7:26.

0: குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:30 நிமிடம். இலங்கை செய்திகள். இலங்கையின் ஹொரண அங்குருவாத்தொட பகுதியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான முதியோர் பராமரிப்பு இல்லம் ஒன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் முதியோர் பராமரிப்பு இல்லத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் தற்போது காவல்துறையின் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 6 பேர் ஹொரண மாவட்ட மைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். தீப்பரவல் ஏற்பட்ட சமயத்தில் அந்த இல்லத்திற்குள் 72 பேர் வரை தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 51 பேர் எந்தவித ஆபத்துகளுமின்றி தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியோடு பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்காலிக தங்குமிடங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தீ விபத்தின் கொடூரத்தினால் முதியோர் இல்லத்தில் இருந்த 10 பேர் தீயில் உடல் கருகி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான நீதிவான் விசாரணைகள் இன்று காலை நடத்தப்பட்டதையடுத்து சடலங்களை அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. தீ விபத்திற்கான உறுதியான காரணம் எதுவும் கண்டறியப்படாத நிலையில் இதுகுறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. செம்மினி மனித புதைகுழி அகழ்வில் இன்றைய தினம் 5 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் 6 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. செம்மினி மனித புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணிகள், 15 நாள் அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது இன்றைய தினம் 5 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 6 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் 3 கட்ட அகழ்வுப் பணிகளில் இதுவரையில் 34 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. இதேவேளை புதைகுழிக்குள் எண்பு குவியல்கள் 2 இடங்களில் அடையாளம் காணப்படுவதாகவும் 3 கட்ட அகழ்வுப் பணிகளில் ரோஹனு பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்திருப்பதால் அகழ்வாய்வு தளம் மேலும் விஸ்தரிக்கப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். செம்மினி மனித புதைகுழியில் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது 275 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 272 எண்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்காக சாவகச்சேரி நாவற்குழி பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடல்களை பாடியதாக கூறப்படும் சந்தேகத்தில் யாழ்ப்பாண மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் குறித்து சந்தேக நபர் தனது டிக்டாக் கணக்கில் அன்றைய தினம் பாடிய 4 பாடல்களை தொகுத்து அவற்றை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்காக பாடப்பட்ட பாடல்கள் என குறிப்பிட்டு பதிவேற்றம் செய்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபரை எதிர்வரும் 17 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். சந்தேக நபர் 24 வயதான கிளிநொச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பாடகர் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகமும் சாவகச்சேரி தலைமையக போலீசாரும் மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடை சட்டம் பாரபட்சமான முறையில் அரசியல் தேவைகளுக்கேற்ப பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தனது சமூக வலைதளத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய ஆட்சியின் இத்தகைய இரட்டை நிலைப்பாடு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டார். கிளிநொச்சியைச் சேர்ந்த இளம் கலைஞர் ஒருவர் தனது ரேப் பாடல் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய உள்ளடக்கங்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இசை மற்றும் கலைசார் வழிபாடுகள் பயங்கரவாதம் சார்ந்த குற்றங்களாக கருதப்படுமாயின் அண்மையில் நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பாடல்களை பயன்படுத்திய போது இதே சட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என நாமல் ராஜபக்சே குறிப்பிட்டார். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் லாபங்களுக்காக இவ்வாறான பாடல்களை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாகவே பகிர்ந்திருந்தார். அவ்வாறாயின் அப்போது காவல்துறை எங்கே இருந்தது, பயங்கரவாத தடை சட்டம் எங்கே போனது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். சட்டத்தின் அடிப்படையில் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அந்த அமைப்பின் கொள்கைகளை அவரும் பரப்புவதையோ அல்லது மகிமைப்படுத்துவதையோ ஆதரிக்கவில்லை என்பதில் தமது நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு அரசாங்கம், நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு சாதாரண இளம் கலைஞரும் ஒரே மாதிரியான செயலை செய்ததாக குற்றம் சுமத்தும் போது ஒருவருக்கு அரசியல் பாதுகாப்பும் மற்றவருக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைதும் வழங்கப்படுவது முற்றிலும் தவறானது எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்ப வழிக்கப்படக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதியும் சாதாரண இளைஞர்களுக்கு வேறொரு நீதியும் வழங்குவதை ஒரு ஜனநாயக சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான செயல்களை சட்டவிரோதமானவென அரசாங்கம் கருதினால் அரசியல் பின்னணிகளை பாராது பொறுப்பு கூறல் என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் இத்தகைய கைது நடவடிக்கையானது அதிகாரத்தை திட்டமிட்டு தவறாக பயன்படுத்திய ஒரு செயலாக பார்க்கப்படும் எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஜோசித ராஜபக்ஷவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 9 வரை ஒத்திவைப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பில் பிரதிவாதி தரப்பினால் மேன்முறையீடு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மறுசீராய்வு மனு ஒன்றும் தற்போது நிலுவையில் உள்ளது. இதன் காரணமாக மேல் நீதிமன்றத்தில் இடம்பெறும் சாட்சி விசாரணைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு அரசு தரப்பு சட்டத்தணிகள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தனர். அரசாங்க தரப்பின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைக்கும் வரை வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒத்திவைக்க தீர்மானித்தார். இதற்கமைய வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 9 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:36.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
1: கழிவுகள்
0: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
1: 200
0: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள்.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770
3: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale Sarees $400 Shalwars $500 Saree Blouse $5 Short Top from $5 Nighties from $10 Men's Shirts from $10 காப்புக்கள் தோடுகள் Chains from $5 இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத் தெரிவுகள் ஆபரணங்கள் பரிசு பொருட்கள் பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale 2950 Birchmount Road Unit 5A Birchmount and Finch 416-474-1016 முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25-26

0: 27 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. ஆகஸ்ட் 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514 416-455-3514.
1: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
2: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்கார்போரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
4: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritz & Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: 7:46. குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

7:51 நிமிடம். அனைத்துலக செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தன்னிச்சையாக ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் நோக்கிலான போர் அதிகார தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆளும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து வாக்களித்ததையடுத்து இந்த தீர்மானம் 215-208 என்ற வாக்குகள் அடிப்படையில் நிறைவேறியது. ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் அங்கீகரிக்கப்படாத ராணுவ மோதல்களை உடனடியாக நிறுத்தக்கோரியும் போர் பிரகடனம் செய்வதில் நாடாளுமன்றத்திற்கு இருக்கும் மேற்பார்வை அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி ஜனாதிபதியின் தன்னிச்சையான அதிகார போக்கிற்கு எதிரான ஒரு முக்கிய அரசியலமைப்பு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த சட்ட மூலம் பிரதிநிதிகள் சபைக்கு வருவதற்கு முன்பு அமெரிக்க செனட் சபையில் நீண்ட நாட்களாக கடுமையான இழுபறி நிலையில் காணப்பட்டது. நடைமுறை சிக்கல்கள் மற்றும் போதிய ஆதரவு திரட்ட முடியாத காரணங்களால் செனட் சபையில் இதனை நிறைவேற்றுவதற்கான முன்னிய முயற்சிகள் தோல்வியடைந்தன. எனினும் கடந்த வாரம் செனட் சபை இந்த தீர்மானத்தின் தனது சொந்த பதிப்பை ஒருவாறாக நிறைவேற்றியதை அடுத்து அங்கு நிலவி வந்த முட்டுக்கட்டை நீக்கப்பட்டது. இதன் மூலமாக பிரதிநிதிகள் சபையில் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கெடுப்பை நடத்துவதற்கான வழிமுறை சுமூகமாக உருவாக்கப்பட்டது. இதுவரை $29 பில்லியன் மேல் செலவிடப்பட்டுள்ள தேவையற்ற யுத்தத்தினால் ஏற்பட்டுள்ள ஆயுத பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டனர். தற்போது நிலையில் 60% அமெரிக்க பொதுமக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துள்ள இந்த யுத்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த தீர்மானத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் சட்டமாவதற்கு வெள்ளை மாளிகையின் ஒரு இறுதி சவாலை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அமெரிக்க அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றம் நிறைவேற்றும் சட்ட மூலங்களை தடுத்து நிறுத்தும் மறுப்பு அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தனது ராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் இந்த புதிய தீர்மானத்தை முடக்குவதற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் பயணிகள் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் கோளாறால் ஏற்பட்டது என ஈரான் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை அமெரிக்க மத்திய கட்டளையகம் முற்றாக நிராகரித்துள்ளதோடு அது தவறான தகவல் எனவும் தெரிவித்தது. குவைட் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலுக்கும் தமக்கும் எந்தவித தொடர்புகளும் இல்லை என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவ காவல்படை உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. குவைட்டில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியோட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கிருந்து தவறுதலாக பாய்ந்த ஏவுகணையாலே இந்த சேதம் ஏற்பட்டதாகவும் ஈரானிய ராணுவத்தின் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் ஈரானின் இந்த அறிவிப்பிற்கு அமெரிக்க மத்திய கட்டளையகம் கடுமையான பதிலடி கொடுத்தது. ஈரான் திட்டமிட்டு வந்தவரும் நியாயமான காரணமும் இன்றி பயணிகள் வானூர்தி நிலையத்தின் மீது இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது என்பதை உண்மையென அமெரிக்கா தெரிவித்தது. ஈரானின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என தெரிவித்துள்ள அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு ஈரானை முழு பொறுப்பும் ஏற்க வேண்டும் எனவும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ராணுவம் மற்றும் தந்திரோபாய பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேலும் லெபனானும் யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான உறவின் எதிர்காலத்தை இரு இறையாண்மை கொண்ட அரசாங்கங்களை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அனைத்து நாடுகளும் மீண்டும் உறுதிப்படுத்தின. லெபனானின் எதிர்காலத்தை பணிய கைதிகளாக பிடிக்கும் வந்த ஒரு அரசின் அல்லது அரசு சாரா அமைப்பின் முயற்சியினையும் அவை நிராகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஏனைய நிபந்தனைகளோடு ஈரான் ஆதரவு ஆயுதக் குழுவான ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. புதன்கிழமை தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதற்கும் ஏப்ரல் மாதம் முதல் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையற்ற போர் நிறுத்தத்தை சோதிக்கும் வகையில் ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் மீது தொடர்ந்தும் தாக்குதல்கள் நடத்தி வருவதற்கும் பின்னர் இந்த ஒப்பந்தம் குறித்த முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. தெற்கு லெபனானின் லிட்னானி நதியிலிருந்து எல்லை வரை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்து அனைத்து ஹிஸ்புல்லா செயற்பாட்டாளர்களையும் வெளியேற்றுவதை இந்த ஒப்பந்தம் வலியுறுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். EFM 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பாடும் நிலாவின் 80வது பிறந்த நாள் இன்று. அவர் விட்டு சென்ற பாடல்களோடு எங்கள் நிகழ்ச்சி அவரின் நினைவுகளை தொட்டுச் செல்கிறது.

காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சில வேளைகளில் பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் நாம் தடுமாறி நிற்கின்றோம். இதற்கு பிரதானமாக மூன்று காரணங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த மூன்று காரணங்களையும் தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டால் பிரச்சனைகளுக்கு உடனடியாகவும் தெளிவாகவும் முடிவுகளை எடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். முதலாவது சுய சந்தேகம். நம்மீது சந்தேகப்படுவதே நாம் முடிவுகளை எடுக்க முடியாமல் இருப்பதற்கு முதல் காரணம் என்று சொல்கிறார்கள். நமது திறமை, நமது ஆளுமை, நமது குணாதிசயங்கள், இந்த பிரச்சனைக்கு எங்களால் முடிவெடுக்க முடியுமா என்ற சந்தேகம், இவைதான் எங்களால் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க முடியாமல் தடுத்து வருவதாக சொல்கிறார்கள். அடுத்தது மற்றவர்களுக்கு நல்லவராக இருப்பதற்கு முயற்சிப்பது. பீப்புள் ப்ளீசர் என்று சொல்வார்கள். மற்றவர்களை எப்போதும் திருப்திப்படுத்த வேண்டும். மற்றவர்களின் எண்ணத்தில் நாங்கள் உயர்வான இடத்தில் இருக்க வேண்டும், அவர்களுடைய குட் புக்ஸில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். இல்லை என்று சொல்ல தெரியாத மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். இதனால் எங்களால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. மற்றவர்களுக்காக வாழ முற்படுகின்ற போது எங்களால் எங்களுக்கான முடிவுகளை எடுப்பதில் தடுமாற்றங்கள் தோன்றிவிடுகின்றன. மூன்றாவது விடயம், கடந்த கால கசப்புகளை நினைத்து அச்சமடைவது. நாம மனதிற்குள் ஒவ்வொரு விடயத்திலும் எதிர்மறை எண்ணங்களையோ அல்லது கடந்த கால கசப்புகளையோ நினைத்து அச்சமடைந்து கொண்டிருக்கிறோம். கடந்த கால தவறுகள் மற்றும் தோல்விகளை நினைத்து அதே போன்ற நிலைமை மீண்டும் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற தயக்கமே எங்களை முடிவுகளை எடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மூன்று விடயங்களையும் நாம் சரிவர கையாள பழகிக்கொள்ள வேண்டும். சுய சந்தேகத்தை நீக்க வேண்டும். முடிவெடுக்கும் திறன் மீது நம்பிக்கை வைத்து நாம் முன்னேற வேண்டும். கடந்த கால தோல்விகள் மோசமான நினைவுகளை கடந்து வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படியான மனிதர்களாக நாம் மாறிவிட்டால் தெளிவான முடிவுகளை எடுத்து அழகான வாழ்க்கையை நமதாக்கிக் கொள்ளலாம்.

0: cool.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 19 பாகை, செல்சியஸ் உடல்நிலை 18 இருக்கிறது. இன்றும் ஓரளவிற்கு சூரியொளி நிறைந்திருக்கக்கூடிய நாடாக இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் முகில் கூட்டங்களை காணக்கூடியதாக இருந்தாலும் பெரும்பாலும் சூரியொளி நிறைந்த நாளாகவே இந்த நாள் இருக்கப் போகிறது. நாளை வெள்ளிக்கிழமை 29 பாகை செல்சியஸாக இருக்கும். பெரும்பாலும் சூரியொளி நிறைந்திருக்கும் நாளாக நாளைய நாள் இருக்கப் போகிறது. இரவு வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுதினம் சனிக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் முகில் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாகவும், 24 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலை கொண்ட நாளாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. பெரும்பாலும் சூரியொளி நிறைந்திருக்கும். திங்கள் 23 பாகை செல்சியஸாகவும், செவ்வாய் 25 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். புதன்கிழமை 25 பாகை செல்சியஸோடு இருக்கப் போகிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழன் 26 பாகை செல்சியஸாகவும், வெள்ளியும் 26 பாகை செல்சியஸ் கொண்டதாகவும் வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனடா மீது குறைந்தது 10% வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்டாய ஊழியர் உழைப்பால் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் பொருட்களின் இறக்குமதி குறித்த விசாரணைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன் எதிரொலியாக கனடா உட்பட வர்த்தக பங்காளிகள் மீது 10% அல்லது அதற்கு அதிகமான வரிகளை விதிப்பதற்கு டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த அறிக்கை புதன்கிழமை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியால் வெளியிடப்பட்டுள்ளது. கனடா, மெக்சிகோ, தாய்வான், இங்கிலாந்து உட்பட உலகின் முக்கியமான நாடுகள் 10% கூடுதல் வரியினை செலுத்த நேரிடும் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் இறக்குமதியை கையாள்வதில் தமது முக்கியமான வர்த்தக பங்காளிகள் தவறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜமீசன் கிரே தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஹொரண அங்குருவாத்தொட பகுதியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான முதியோர் பராமரிப்பு இல்லமொன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் முதியோர் பராமரிப்பு இல்லத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் தற்போது காவல்துறையின் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 6 பேர் ஹொரண மாவட்ட மைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். தீப்பரவல் ஏற்பட்ட சமயத்தில் அந்த இல்லத்திற்குள் 72 பேர் வரை தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 51 பேர் இந்தவித ஆபத்துகளுமின்றி தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியோடு பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்காலிக தங்குமிடங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தீ விபத்தின் கொடூரத்தினால் முதியோர் இல்லத்தில் இருந்த 10 பேர் தீயில் உடல் கருகி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று காலை நடத்தப்பட்டதையடுத்து சடலங்களை அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. தீ விபத்திற்கான உறுதியான காரணம் எதுவும் கண்டறியப்படாத நிலையில் இதுகுறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தன்னிச்சையாக ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் நோக்கிலான போர் அதிகார தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆளும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து வாக்களித்ததையடுத்து இந்த தீர்மானம் 215-208 என்ற வாக்குகள் அடிப்படையில் நிறைவேறியது. ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் அங்கீகரிக்கப்படாத ராணுவ மோதல்களை உடனடியாக நிறுத்தக் கோரியும், போர் பிரகடனம் செய்வதில் நாடாளுமன்றத்திற்கு இருக்கும் மேற்பார்வை அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி ஜனாதிபதியின் தன்னிச்சையான அதிகார போக்கிற்கு எதிரான ஒரு முக்கிய அரசியலமைப்பு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் பிரதிநிதிகள் சபைக்கு வருவதற்கு முன்பு அமெரிக்க செனட் சபையில் நீண்ட நாட்களாக கடுமையான இழுபறி நிலையில் காணப்பட்டது. நடைமுறை சிக்கல்கள் மற்றும் போதிய ஆதரவு திரட்ட முடியாத காரணங்களால் செனட் சபையில் இதனை நிறைவேற்றுவதற்கான முன்னிய முயற்சிகள் தோல்வியடைந்தன. எனினும் கடந்த வாரம் செனட் சபை இந்த தீர்மானத்தின் தனது சொந்த பதிப்பை ஒருவாறாக நிறைவேற்றியதை அடுத்து அங்கு நிலவி வந்த முட்டுக்கட்டை நீக்கப்பட்டது. இதன் மூலமாக பிரதிநிதிகள் சபையில் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கெடுப்பை நடத்துவதற்கான வழிமுறை சுமூகமாக உருவாக்கப்பட்டது. இதுவரை 29 பில்லியன் டாலர்களுக்கும் மேல் செலவிடப்பட்டுள்ள தேவையற்ற யுத்தத்தினால் ஏற்பட்டுள்ள ஆயுத பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டனர். தற்போது நிலையில் 60% அமெரிக்க பொதுமக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துள்ள இந்த யுத்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த தீர்மானத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் சட்டமாவதற்கு வெள்ளை மாளிகையின் ஒரு இறுதி சவாலை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அமெரிக்க அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றம் நிறைவேற்றும் சட்டமூலங்களை தடுத்து நிறுத்தும் மறுப்பு அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தனது ராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் இந்த புதிய தீர்மானத்தை முடக்குவதற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8:15.

0: 8:20 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
0: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் June 6 மாலை 6:30 சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
3: கலர் ரிப்பன்,
0: சுரேஷ்,
3: சங்கீத மேகம்,
0: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 2892729563. ரோஜ் ரிவர் சுக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிருந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் சொக்க விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
4: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனு, தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
7: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 4165604351, கவிதா 647638427.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பாடும் நிலாவின் 80th பிறந்த நாள் இன்று. அவர் விட்டுச் சென்ற பாடல்களோடு எங்கள் நிகழ்ச்சி அவரின் நினைவுகளை தொட்டுச் செல்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காற்றில் கானமாய் தவழும் பாடும் நிலாவின் 80வது பிறந்த நாள் இன்று. அவர் எங்களை விட்டு போனாலும் எங்கள் நினைவுகளை விட்டு போகாத பாடல்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் உட்பட பல்வேறு மொழிகளில் பாடி இந்தியா முழுவதும் தன் இசை ஆளுமையை நிலைநாட்டியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். 6 தேசிய விருதுகள், 45,000 பாடல்களுக்கு மேல் பாடியவர் என்ற உலக சாதனை உட்பட எவராலும் இனி முறியடிக்கவே முடியாத சாதனைகள் பலவற்றை படைத்துவிட்டு சென்ற சிகரம் அவர். அவரின் பாடல்கள் காலம் உள்ளவரை எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தலைமுறைகளை தாண்டி இசை ரசனை பரப்பிய பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பற்றிய சில குறிப்புகளை இன்றைய அவருடைய பிறந்த நாள் நினைவாய் பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று நாம் நினைக்கிறோம். புத்தகங்கள் மீது தீவிர காதல் அவருக்கு இருக்கிறது. புத்தகங்கள் படிக்காமல் ஒரு நாள் அவருடைய வாழ்வில் நிறைவுக்கு வருவதே இல்லை என்று சொல்கிறார்கள். வெளியூருக்கு செல்கின்ற போதும் அவருடைய பெட்டியில் புத்தகங்களுக்கு முதலிடம் வழங்கப்பட்டு வருகிறது. புத்தக கடைகளுக்கு அடிக்கடி செல்லும் பழக்கம் அவருக்கு எப்போதும் இருந்திருக்கிறது. புதிய புதிய செல்பேசிகள் வருகின்ற போது அவற்றை மாற்றிக்கொள்வதில் அலாதியான ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கிறது. நவீன செல்பேசிகள் குறித்து பலரும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் நிலை இருந்திருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் மீது அத்தனை தூரம் அக்கறை கொண்டவராக, புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவராக அவர் இருந்திருக்கிறார். 5 நிமிடத்தில் அவருடைய உணவு முடிந்துவிடும். அவருடன் உட்காருகின்றவர்கள் முதல் சுற்று முடிப்பதற்கு முன்பாக அவர் தனது உணவை முடித்து விடுவார். திரைப்படங்கள் பார்ப்பது மிக அரிதானது என்று சொல்கிறார்கள். எப்போதாவது தான் பாடிய பாடல் எவ்வாறு படமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் திரைப்படங்களை பார்ப்பது உண்டு. ஆனால் அதிகளவு அக்கறை எடுத்து திரைப்படங்களை பார்க்காத ஒரு கலைஞராகவே அவர் இருந்திருக்கிறார். வாழ்நாளில் பாதி நாட்களை வெளிநாட்டு பயணங்களில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கழித்திருக்கிறார். இதுவரையில் அவருடைய கடவுச்சீட்டுக்கள் 15 தடவை மாற்றப்பட்டிருக்கிறது. உலகின் முக்கியமான நாடுகள் அனைத்திற்கும் அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சில சந்தர்ப்பங்களில் அவருடைய குடும்பத்திற்கே அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியாத அளவிற்கு அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் இருந்திருக்கிறது. அவருடைய வாழ்நாளில் அதிக நேரத்தை அவருடைய பள்ளி தோழரும் உதவியாளருமான விட்டலுடன் கழித்திருக்கிறார். அவருடைய மனைவி சாவித்ரி, என்னை விட விட்டல் அண்ணாவோடு அதிக நேரம் இருந்திருக்கிறீர்கள் என்று கிண்டல் செய்கின்ற அளவிற்கு அவருடைய நண்பரோடான நெருக்கம் அதிகமாக இருந்திருக்கிறது. அவர்தான் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் நிழல், மனச்சாட்சி எல்லாம். ஜூன் 4 பிறந்த நாளை முன்பு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவார். ஆனால் இறப்பதற்கு 10 வருடங்களுக்கு முன்பு வரை தன் பிறந்த நாளை அவர் கொண்டாடவே இல்லை என்று கூறுகிறார்கள். தீவிரமான ஒரு ஆன்மீகவாதி எஸ்பி பாலசுப்ரமணியம் திருப்பதி, மூகாம்பிகை ஸ்தலங்களுக்கு எப்போது நேரம் கிடைத்தாலும் காரில் நேரடியாக போய் வரக்கூடிய பக்தி பரவசம் கொண்ட ஒரு கலைஞர். கடவுள் தரிசனத்திற்கு நேர காலம் பார்க்க கூடாது என்பது அவருடைய விதி. 45,000 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார். இதில் அதிகாரப்பூர்வமாக கணக்கில் வராத பாடல்கள், கடவுள் பாடல்கள் எல்லாம் தனியாக இருக்கின்றன. சொந்த ஊர் ஆந்திர மாநிலம் என்பார்கள். ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள கோனட்டம் பேட்டாதான் அவருடைய சொந்த ஊர். விரும்பினால் மட்டும் திரைப்படங்களில் நடிப்பார். அவருக்கு பிடித்த இயக்குநர்கள், சக நடிகர்கள் என்று பார்த்துத்தான் தன்னுடைய நடிப்பிற்கான தெரிவை அவர் மேற்கொள்கிறார். ரஜினியும் கமலும் மட்டும் மிக நெருங்கிய நண்பர்கள். அடிக்கடி சந்தித்து நீண்ட நேரம் பேசக்கூடிய அளவிற்கு நெருக்கம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. கமல் எஸ்பிபியை அவரின் அண்ணா என்றே அழைத்து வந்திருக்கிறார். எஸ்பி பாலசுப்ரமணியம் முதன் முதலில் ஒலிப்பதிவில் பாடிய பாடல் நிலவே என்னிடம் நெருங்காதே. ஜெமினி கணேசன் நடித்த ராமு படத்தின் இந்த பாடலை பின்னர் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்தார். வெளியிடங்களில் குழந்தைகளை பாடச் சொன்னால் பாடுவார். மாற்றுத்திறனாளிகள் கேட்டுக்கொண்டாலும் 4 வரி பாடி அவர்களை மகிழ்விப்பார். எல்லோரோடும் அன்பும் நட்பும் பாராட்டும் எளிய மனிதராய் வாழ்ந்து மறைந்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அவர் பற்றிய சில வித்தியாசமான நினைவுகளை இந்த பகுதியின் ஊடாக உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டோம். என்றும் நிலைத்திருக்கும் பாடும் நிலாவின் நினைவு சுமந்து வருகிறது இந்த பாடல்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரை சிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம்.

0: அண்டு வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது, மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடம் இருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதேவேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 அமந்தாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஒன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதேவேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக மோர் தேன் $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோவாகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியடுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்கான் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு என்று சொல்லி சொன்னால், பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர்ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர் ரிட்டன் அப் ஃப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 a month-உடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
1: நீங்கள் இது போன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பாடும் நிலாவின் 80th பிறந்த நாள் இன்று. அவர் விட்டு சென்ற பாடல்களோடு எங்கள் நிகழ்ச்சி அவரின் நினைவுகளை தொட்டுச் செல்கிறது.

0: 8:51. குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா ஃபைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோகேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 4162190032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
2: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஒலிக்கப்போகும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா. மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை வேளை ஈஸ்டஃபம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்டஃபம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஈஸ்டஃபம் என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் தொடர்ந்து மத நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். புத்தம்புதியதொரு நாளை நாங்களும் வரவேற்றிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு ஆரம்பம் இன்றைய நாளுக்கும். காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆண்டின் ஜூன் மாதத்தின் 4 திகதி வியாழக்கிழமையின் காலை வேளை. இன்றைய நாள் ஜூன் மாதம் 4 திகதியில் பிறந்த நாள், திருமண நாள். சில நாட்களை கொண்டாடுகின்ற நீர்கள் அனைவருக்கும் ஈஸ்டஃபம் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிகவும் சிறப்பாக நிறைவேறட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்டஃபம் ஓடு.

9:07 மீஸ்ட் எஃப்எம்மின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. உள்ளம் எப்போதும் உன்னிடம்தான், நீ கழிவன் என்றும் அறிந்ததுதான். இந்த பாடல் வரிகள் வந்து இன்றைய பிறந்த நாள் நாயகனுக்கு உரியதாக இருக்கும். இப்போது அந்த உடல் மட்டும்தான் பூமியில் இல்லை, ஆனாலும் கூட அவர் பாடியிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பாடல்கள், உலகம் முழுவதிலும் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மனிதர்களது மனதை எப்போதும் இதமாக்கிக் கொண்டே இருக்கின்றது என்பதைத்தான் நிச்சயம் சொல்லலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது பிறந்த தினம் இன்று ஜூன் 4 என்பதாவது பிறந்த நாளை அந்த குரல் கொண்டாடுகின்றது. இன்றைய நாளில் 2020 செப்டம்பர் 25 அவர் இந்த பூமியை விட்டு மறைந்திருந்தார். ஆனாலும் கூட எப்பொழுதுமே அவரது குரல் வந்து எங்களை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கும். அவரது அந்த பாடல்கள் தரக்கூடிய அந்த இதத்தை அனுபவித்து நாங்களும் கூட எங்களது அந்த கணப்பொழுதுகளை வாழ்க்கையில் நாங்கள் அழகாக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி நினைக்கின்ற போதே அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்பதைத்தான் நிச்சயம் சொல்லலாம். எனவே நாங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அவர் வாழ்ந்திருக்கின்ற அந்த காலத்தில் அவரது அந்த இனிமையான குரலில் பாடல்கள் எல்லாவற்றையும் ரசிப்பதற்கு நாங்களும் கொடுத்து வைத்திருக்கின்றோம். எனவே அந்த ஒரு குரலின் பிறந்த தினம் இன்றைக்கு என்பதைத்தான் இங்கே மீண்டும் ஞாபகப்படுத்த முடிகின்றது. இன்றைக்கு எஸ்பிபி அவர்களது பாடல்கள் தான் வழக்கம் நேற்று நாளையில் அதிகம் நாங்கள் கேட்போம். இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அவரது பாடல்களோடு நிகழ்ச்சியை நாங்களும் தொடர இருக்கின்றோம். 9:09 இந்த காலை இப்பொழுதில் ஒரு முக்கியமான சிந்தனை ஒன்றையும் கூட நாங்கள் பார்க்கலாம். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்ப்புகள் எங்கு முடிகின்றதோ அங்குதான் உண்மையான மன அமைதி தொடங்குகின்றது என்பதை சொல்லுகின்றது இந்த அழகான சிந்தனை. இதை நாங்கள் அடிக்கடி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் சின்ன சின்ன விடயங்கள் தொடக்கம் பெரிய விடயங்கள் வரை பல விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மற்றவர்களிடம் இருந்து. இதையெல்லாம் எங்களுக்கு செய்து தருவார்கள், இதையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும், ஒரு அன்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், உதவி கிடைக்கும் என்று சொல்லி பல விடயங்களை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அது கிடைக்காமல் போகின்ற போது பெரிய ஒரு மாற்றம் வரும். அது கோபமாகவும் கூட ஒரு சில சமயங்களில் மாறலாம். வாழ்க்கையில் விரக்தி நிலையை நாங்கள் அடைவதற்கான காரணத்தையும் இந்த எதிர்பார்ப்புகள் தான் பெரும்பாலும் உருவாக்கி விடுகின்றது. எனவே யாரிடமிருந்தும் எதையும் நாங்கள் எப்போதும் எதிர்பார்க்க தேவையில்லை. ஒரு உதவி ஒன்று, ஒரு ஆதரவு ஒன்று கிடைக்கின்றதா, அது பெரிய ஒரு சந்தோஷம், அதற்கான நன்றி உணர்வும் எங்களிடம் இருக்கலாம். ஆனால் அந்த ஆதரவோ அல்லது உதவியோ உங்களுக்கு கிடைக்கும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்பை மட்டும் எப்போதும் மனதுக்குள் வைத்திருக்காதீர்கள். இந்த உதவி எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட இதை நாங்கள் செய்திருப்போம் என்பது தொடர்பான ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு எப்போதும் அவசியமாகின்றது. எனவே எதிர்பார்ப்புகள் எங்கு முடிகின்றதோ அங்குதான் மன அமைதி தொடங்குகின்றது என்பது ஒரு மிக ஆழமான உண்மையான கருத்து என்பதைத்தான் நிச்சயம் சொல்லலாம். எனவே அடிக்கடி நாங்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கும். ஒரு சில சமயங்களில் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகின்ற போது, அது கிடைக்காத போது ஒரு பெரும் சிக்கலுக்குள்ளே நாங்கள் எங்களையே நாங்கள் மாட்டிக்கொள்வோம். கண்டிப்பாக இதிலிருந்து மீளுவது என்பது கடினமானதாக இருக்கும். இவரை இப்படி நான் நம்பினேனே, இப்படி செய்துவிட்டாரே, எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி பல தடவைகள் நாங்கள் அந்த ஒரு அனுபவத்தையும் ஒரு கசப்பான அனுபவமாக பெற்றிருப்போம். எனவே அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படாமல் நாங்கள் முற்கூட்டியே தவிர்த்துக் கொள்ளலாம் எதிர்பார்ப்புகளை மனதுக்குள் வைத்திருக்காமல் இருந்தால் என்பதைத்தான் இந்த ஒரு சிந்தனையை சொல்லுகின்றது. எனவே அடிக்கடி நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கும். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்ப்புகள் எங்கு முடிகின்றதோ அங்குதான் உண்மையான மன அமைதி தொடங்குகின்றது என்பதை இன்றைய காலை இப்பொழுதின் முக்கிய சிந்தனையாகவும் சொல்லிக்கொள்ளலாம். சூரிய ஒளிச்சம் மிக்க ஒரு அழகான ஆரம்பம், ஒரு தொடர்ச்சியாகவே நீடிக்கக்கூடிய ஒரு வார காலத்திலும் அதிகமான சூரிய வெளிச்சம் மிக்க நாட்களை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கின்றோம். பெரும்பாலும் நாளைக்கும் கூட வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னாலும் அதிக சூரிய வெளிச்சத்தோடு தொடர்கின்ற ஒரு பகல் பொழுது இன்றோடு அந்த தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய நாட்களில் நிறைவு பெறுகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். நாளைக்கும் வெளிச்சம் இருக்கும் வெள்ளிக்கிழமையும், ஆனாலும் வெளிச்சம் முகில் இருக்கும். ஆனால் பிற்பகல் வேளையில் கொஞ்சம் மலைத்தூரல் தொடங்குவதற்கான சாத்தியங்களையும் நாங்கள் சந்திக்கின்றோம். போன வாரம் ஒரு திங்கட்கிழமையில் ஆரம்பித்த இந்த சூரிய வெளிச்சம் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொடர்கின்றது வியாழக்கிழமை வரைக்கும் என்பதைத்தான் காலநிலை தகவல்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த ஒரு நீண்ட வறண்ட வெளிச்சமான நாட்கள் தான் பெரும்பாலும் இன்றோடு நிறைவுக்கு வருகின்றது. இடையில் தான் இந்த வார இறுதி வள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மழை, அதுக்கு பிறகு மீண்டும் சூரிய வெளிச்சம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்குமா என்பதுதான் கேள்விக்குறி. காலை பொழுது இந்த வேளையில் 17, வெப்பநிலை 18 நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக இருக்கின்றது வானம். எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கும் கூட 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 27 தான் உணரப்படும். இரவில் 16 உடனடியாக இருக்கும். 8:54 சூரிய அஸ்தமனத்தை நாங்கள் சந்திக்க போன்றோம். எனவே 9 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுவரைக்கும் சூரியன் எங்களுக்கு வந்து வெளிச்சத்தை
தந்து கொண்டிருப்பார் என்பதையும் இன்றைய தினம் வியாழக்கிழமை தொடர்பாக சொல்ல முடிகின்றது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெப்பநிலை உயர்வு இன்னும் அதிகமாகவே இருக்கும். 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 31 நாங்கள் உணர்கின்ற உணர்லியாக இருக்குமாம். வெளிச்சமுகில் அணிந்திருக்கும் காலையிலிருந்து மதிய வேளை தாண்டி மாலை பொழுதில் தான் மெல்லிய மழை தூர தொடங்கலாம். கொஞ்சம் தான் இருக்கும் மாலை வேளை. இரவு பொழுதில் 5 mm அளவிலான மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் மதியம் மாலை பொழுது சூரிய வெளிச்சத்தையும் கொஞ்சம் கொண்டு வரலாம். ஆனால் மழையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. வரைக்குமே 22 சனிக்கிழமை வெப்பநிலை 25 உணரப்போகின்றோம். ஜூன் மாதத்தின் முதல் வார இறுதியாகவும் கூட வரப்போகின்றது இந்த வார இறுதி. ஞாயிற்றுக்கிழமை 24-27 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கப் போகின்றது. திங்கட்கிழமை 22-24 உணரக்கூடிய நிலைமைகள் இருக்கும். சூரிய வெளிச்சம் தான் இருக்கப் போகின்றது. செவ்வாய் அன்றைக்கும் கூட சனியிலேதான் 25 வெப்பநிலையாகவும் 29 உணர்நிலையாகவும் இருக்கும். அடுத்த புதன் இப்போது மழைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சொல்லப்படுகின்றன. அது வரைக்கும் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே சூரிய வெளிச்சத்தை நாங்கள் மீண்டும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. 9:14 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட.

0: கூல்.
1: எப்பொழுதும்
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் என்பி மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிபோய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
9: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
10: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca.

எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையில் எஸ்பிபி அவர்கள் 1971 பாடியிருக்கின்ற இந்த பாடல் இப்போதும் கூட எங்களை மகிழ்வித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் கேட்டிருக்கின்றோம். இந்த பாடலை பாடுகின்ற போது எஸ்பிபி அவர்களுக்கு ஒரு 25 ஒரு இளமையான அந்த குரலை நாங்கள் ரசித்திருக்கின்றோம். இன்றைய காலை வேளையில் 9:28 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வியாழக்கிழமையின் காலை பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் பார்க்கலாம். மெக்கவன் ரோட் தாண்டிய பகுதிகளில் இருந்துதான் 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. இடையிடையே சற்று அதிகரித்தாலும் கொஞ்சம் குறைவான தாமதங்கள் தான் டிவிபி வரைக்கும் தொடர்ந்திருக்கின்றன. டிவிபி பகுதியிலிருந்து தாமதங்கள் அதிகரிக்கின்றது. கலெக்டர் சற்று நீண்ட தாமதங்களை பேவியூ வரைக்கும் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. டிவிபி அண்ணித்த பகுதியிலிருந்து சிறிது தூரம் எக்ஸ்பிரஸிலும் தாமதங்கள் சற்று அதிகமாகவே இருக்கின்றது. கலெக்டர்ஸை பொறுத்தளவில் தாமத நிலைமைகள் பாதஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. இந்த பொழுதில் அதன் பின்பு பார்க்கையில் கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களில் இருந்து இடையிடையில் அதிகரித்து சற்று தணிந்து இந்த நிலைமைகள் வந்து மார்ட்டின் க்ரோவ் ரோட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் ஈஸ்ட் பவுண்டை பார்த்தோம்னு சொன்னால் ஹைவே 47 முன்னரே தாமத நிலைமைகள் ஆரம்பிக்கின்றன. சற்று அதிகமான வாகன நெரிசல்களைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாகவே இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளை இப்போது எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது. இருந்தாலும் ஜேன் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலிருந்து கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் மீண்டும் தாமதங்கள் உயர்வாகவே இப்போதும் காணப்படுகின்றன என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். எனவே ஈஸ்ட் பவுண்ட் வந்து சற்று அதிகமான வாகன நெரிசல்களைத்தான் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே கொண்டிருக்கின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. பாதஸ்டிலிருந்து யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் கூட மீண்டும் தாமதங்கள் நிலவுகின்றன. பேவியூ பகுதியிலும் கலெக்டர் சற்று அதிகமான வாகன நெரிசல்களை லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் எதிர்கொள்ளுகின்றது. எக்ஸ்பிரஸிலும் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து டிவிபி வரைக்கும் காணப்படுகின்றன. டிவிபியை பொறுத்தளவில் சவுத் பவுண்டின் வாகன நெரிசல்கள் 401 பகுதியில் ஆரம்பிக்கின்றன. யோகமில் ஸ்டோர் தாண்டிய இடங்கள் வரைக்கும் அதிக தாமதங்களும் அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களும் பிவியூ வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கின்றது. டிவிபி நார்த் பவுண்ட் எக்லிங்டனுக்கு பிறகுதான் தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. லோரன்ஸ் தாண்டிய இடங்கள் வரைக்கும் தாமதங்கள் குறைந்தளவில் தான் இருக்கின்றன. 404 சவுத் பவுண்டை பார்த்தால் ஸ்டீல்ஸ் தாண்டிய பகுதிகளிலிருந்து வாகன நெரிசல்கள் ஆரம்பித்தாலும் ஃபின்ச் பகுதியிலிருந்து தான் அதிகரிக்கின்றது. அதுக்கு பிறகு ஷெப்பர்ட்டுக்கு முன்னரான அந்த இடங்களிலிருந்து 401 வரைக்கும் மிக மிக அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது என்பதையும் கூட இந்த பொழுதில் 404 சவுத் பவுண்ட் தொடர்பாகவும் சொல்லிக்கொள்ளலாம். 9:30 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569, 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. Mortgage Solutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர் ஸ்மார்ட். அழையுங்கள். 4379841061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:42 ஆகியிருக்கின்றது. ஒரு குட்டி கதை, அதற்கு பிறகு அது தரக்கூடிய முக்கியமான சிந்தனை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த வேளையில் ஒரு மரக்கடை முதலாளியிடம் ஒரு மனிதர் வேலை கேட்டு வருகின்றாரா. அவரிடம் வந்து சொல்லுகின்றார், நான் உங்களுக்காக உண்மையாக கடுமையாக உழைப்பேன், எனது உழைப்பு முழுவதையும் எனது வேலை நேரத்தில் முழுமையாக இந்த நிறுவனத்தை முன்னேற்றுவதற்கே நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி அவர் உறுதிமொழி கொடுக்கின்றார் அந்த முதலாளியிடம். இப்போது அவரை நம்பி முதலாளியும் வேலையை கொடுக்கின்றார். வேலை கிடைத்த சந்தோஷத்தோடு அவர் மரம் வெட்ட தொடங்குகின்றாரா. முதல் நாள் மிக கடுமையாக அந்த வேலை நேரம் முழுவதுமே ஓய்வெடுக்காமல் உழைத்து 7 மரங்களை அவர் மிக கச்சிதமாக வெட்டி கொடுக்கின்றார். முதலாளிக்கும் சந்தோஷம், அவருக்கும் சந்தோஷம். எதிர்பார்த்ததை போல அந்த மரங்களை மிகச்சரியாக வெட்டி கொடுக்க முடிகின்றது என்ற ஒரு திருப்தி அந்த வேலை மனிதரிடமும் கூட இருக்கின்றது. அடுத்த நாள் அதே மாதிரித்தான் அவர் கஷ்டப்பட்டு மரங்களை வெட்டுகின்றார் ஓய்வெடுக்காமல். ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டு 6 மரங்களைத்தான் அவரால் வெட்ட முடிந்திருக்கின்றது. அவருக்கு கொஞ்சம் சோர்வாக இருந்தது. நேற்று 7 வெட்டினேனே, இன்று 6 வெட்ட முடிந்ததே. இருந்தாலும் அடுத்த நாள் இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அதே மாதிரி ஒரு 7 மரங்களையாவது நான் வெட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கின்றார். அதற்கும் அடுத்த நாளும் வருகின்றது. சாப்பிடக்கூட போகாமல் ஓய்வே எடுக்காமல் தொடர்ந்து மரம் வெட்டியும் அன்றைக்கு ஒரு 5 மரத்தை மட்டுமே அவரால் வெட்ட முடிந்திருக்கின்றது. மிகவும் களைப்படைந்து போகின்றார். அவருக்கு சலிப்பாகவும் இருக்கின்றது. எவ்வளவும் நான் முயற்சியை இங்கே போட்டிருக்கின்றேன், முதல் நாள் 7 வெட்டியிருந்தேன், அதற்கும் அதிகமாகத்தான் அடுத்த நாள் வெட்ட வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் அது சாத்தியமாகவில்லை. சரி, 7 மரங்களையாவது நான் வெட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கின்ற போது அதை எட்டவும் முடியாது போலிருக்கின்றதே என்று சொல்லி மிகவும் கவலைப்படுகின்றார். ஒரு நியாயமான தொழிலாளியாக அவர் இருப்பதன் காரணமாக தனது முதலாளியிடம் சென்று கவலையோடு விரக்தியோடு சொல்லுகின்றாராம், ஐயா, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் உங்களை உண்மையில் ஏமாற்றவில்லை, கடுமையாகத்தான் உழைக்கின்றேன். ஆனால் ஏனோ என்னால் முதல் நாள் அளவுக்கு மரங்களை வெட்ட முடியவில்லை என்று சொல்லி அந்த வேலையாள் கவலையோடு சொல்லுகின்றாராம். இப்போது முதலாளி சாதாரணமாக கேட்கின்றார், சரி, நீ தொடர்ச்சியாக உன் உழைப்பை கொடுப்பதை நான் பார்க்கின்றேன், ஆனால் உனது கோடாரியை நீ எப்போது கடைசியாக கூர் செய்தாய் என்று சொல்லி சாதாரணமான ஒரு கேள்வியை கேட்கின்றார். அப்போதுதான் அந்த தொழிலாளிக்கு புரிகின்றது, நான் எவ்வளவு உழைப்பை கொடுத்தும் கூட என்னால் மரம் வெட்ட முடியாததற்கு காரணம் கையிலே அதற்காக பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த கோடாரியை நான் கூர்மையாக்கவில்லை என்பதை அந்த தொழிலாளி புரிந்து கொள்ளுகின்றான். ஒரு குட்டி கதை. வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு

மட்டும் போதவே போதாது, அதற்கான புத்திசாலித்தனமும் எப்போதும் நிச்சயம் தேவைப்படுகின்றது. எங்களை நாங்கள் கூர்மையாக்கிக் கொண்டே இருத்தல் அவசியம் என்பதை மிக சாதாரணமான ஒரு விடயம் எங்களுக்கு ஒரு குட்டி கதையின் மூலமாக சொல்லி தந்திருக்கின்றது. வெளியில் பல விடயங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதற்கேற்ற வகையில் எங்களை நாங்கள் கூர்மை தீட்டிக்கொண்டே இருத்தல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. காலம் என்ற சக்கரம் சுழன்றபடிதான் இருக்கும். அந்த மாற்றத்திற்கேற்ற வகையிலே நாங்களும் எங்களை மாற்றிக்கொண்டிருத்தல் மிக மிக அவசியமாகின்றது. நாங்கள் ஒரு காலத்திலே ஒன்றை கற்றோம் என்று சொன்னால் அதே கற்றலை அல்லது அந்த கற்ற விடயத்தை நாங்கள் எப்போதும் பயன்படுத்தி கொண்டே இருத்தல் என்பது முடியாத ஒன்றாகத்தான் மாறிப்போகின்றது. நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு துறையிலும் வந்துதான் தீரும். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வகையில் எங்களையும் கூட தொடர்ச்சியாக அந்த விடயம் தொடர்பாக முன்னேற்றி கொண்டிருத்தல் அல்லது அது தொடர்பான மேலதிகமான அறிவையும் நாங்கள் வளர்த்து கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியம் என்பதையும் நிச்சயம் சொல்லலாம். இந்த பிரபஞ்ச விதிகளின் அடிப்படையான ஒரு விதிதான் இந்த மாற்றம் ஒன்று மாறாதது என்பது. காலத்தின் சுழற்சியையும் இயற்கையின் பரிணாம வளர்ச்சியையும் மனிதனின் சிந்தனை மாற்றத்தையும் அது குறித்து நிற்கின்றது. இந்த தத்துவத்தின் முக்கியமான சில அம்சங்களை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. நேற்று இருந்தது போல் இன்றைக்கோ அல்லது இன்றைக்கு இருப்பது போல் நாளைக்கோ இருப்பதே இல்லை. பருவ மாற்றங்கள் முதல் மனிதனின் வாழ்க்கை முறை அனைத்துமே கால ஓட்டத்தில் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மனிதனின் அறிவு, தேடல் மற்றும் அனுபவங்கள் அவனது சிந்தனையை நாள்தோறும் செதுக்கிக் கொண்டே இருக்கின்றன. பழைய பழக்க வழக்கங்கள் மாறி நவீன சிந்தனைகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து உருவாகிக் கொண்டே இருக்கும். மாற்றத்தை நாங்கள் எதிர்ப்பதை விட அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப எங்களை தகவமைத்துக் கொள்வதுதான் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு வித்தாக அமைகின்றது. மாற்றம் என்பது துன்பமல்ல, அதுவே வாழ்க்கையின் தொடர்ச்சியாக முன்னேற்றத்திற்கான வழியாகவும் கூட அமைந்து விடுகின்றது. கிரேக்க தத்துவ ஞானி ஹெராக்ளிடஸ் என்ன சொல்லுகின்றார்னு சொல்லி பார்த்தால், நீங்கள் ஒரே நதியில் இருமுறை ஒரே மாதிரி கால் வைக்க முடியாது என்பதைத்தான் மிக சாதாரணமாக சொல்லியிருக்கின்றார். அதாவது கடந்த முறை அந்த நதியிலே வந்து நீங்கள் கால் வைத்தீர்கள், எந்தவித ஆபத்தும் இல்லை, நீங்கள் மிக சிறப்பான ஒரு அனுபவத்தை அந்த நதியில் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதை நம்பி அடுத்த நாளும் வந்து அதே மாதிரி அந்த நதியிலே கால் வைக்க முடியாது. ஏனென்றால் நதியின் நீரோட்டம் இப்போது மாறிக்கொண்டே இருக்கும். இது மாற்றத்தின் இயல்பை விளக்கும் மிகச்சிறந்த ஒரு சிந்தனை என்பதைத்தான் சொல்லலாம். ஒரே நதியில் இருமுறை கால் வைக்க முடியாது என்பது கிரேக்க தத்துவ ஞானியின் ஒரு முக்கியமான சிந்தனை. நாங்கள் இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் மாற்றங்களை அல்லது புதிய விடயங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலையை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எங்களை நாங்கள் எப்போதும் கூர்மை தீட்டிக் கொண்டிருத்தல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை மட்டுமல்லாமல் இன்னும் பல விடயங்களையும் அறிந்து கொண்டே இருத்தல் தான் ஒரு முழுமையான மனிதராக நாங்கள் இந்த சமூகத்திலோ அல்லது நாங்கள் இந்த நாட்டிலோ அல்லது எல்லா இடங்களிலும் எங்களை வழிகாட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பையும் கூட கண்டிப்பாக வழங்கும். ஒரு விடயம் தொடர்பான அறிவு மட்டும் எங்களை முழுமைப்படுத்தி விடாது என்பதையும் கூட எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுதலும் அவசியம் என்பதையும் இன்றைய காலை பொழுதின் மிக முக்கியமான சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 9:48.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்தஃபம் 102.7
1: Ajax Nissan and Infiniti L இப்போது limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. அத்துடன் 2 years free oil changes. உங்கள் credit low ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்பு உள்ளது. தமிழில் பேச Muhammad Lebe 437-477-7960 437-477-7960
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060 You are in good hands with Allstate.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719
4: Prisha Law Professional Corporation
5: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLP பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144
6: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா 1210 கெனடி ரோட் ஸ்கார்ப்ரோ 416-288-0994 கைரளி டேஸ்ட்.com
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
7: MJS Gold House
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca

நேரம் காலை 10 மணி 1 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு நாளை நாங்கள் இப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, எரிபொருள் விலை என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தால், நாளைக்கும் கூட மாற்றம் இல்லாமல் இன்றைய அதே விலையில் தான் நீடிக்கும் எரிபொருள் விலை என்பதைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்று தான் 8% விலை உயர்வை சந்தித்திருக்கின்றோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் விலை நீடிக்கின்றது, நாளைக்கும் இன்றைய விலை தான் இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இப்போது இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். மிக சிறப்பான வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு வெளிச்சமான நாள் தான் இன்றைய தினமும். இப்போது 20-20 தான் உணர்கின்றோம். 28 வரை வெப்பநிலை உயர்ந்து 28 நாங்கள் இன்று உணர இருக்கின்றோம். கூடிய உணர்நிலையாக இரவு பொழுதில் 16 டிகிரி செல்சியஸை தான் நாங்கள் உணரப்போகின்றோம். தொடர்ச்சியாகவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். தொடர்ச்சியாக கடந்த வாரத்திலிருந்து நீடிக்கக்கூடிய இந்த வெளிச்சம் மிக்க நாட்கள் வந்து நாளைய தினம் வரப்போகின்ற அந்த மழையோடு இடையில் கொஞ்சம் ஓய்வுக்கு வருகின்றன என்பதைத்தான் சொல்லலாம். அதுக்கு பிறகு மீண்டும் வெளிச்சம் இருக்கும். ஆனால் அதன் பின்பு இடையிடையே மழைக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் எதிர்கொள்வோம். ஆனால் தொடர்ச்சியாக நீண்டிருக்கக்கூடிய ஒரு வார காலத்திற்கும் அதிகமான வெளிச்சம் மிக்க வறட்சியான நாட்கள் இன்றோடு பெரும்பாலும் நிறைவுக்கு வருகின்றன. சூரிய அஸ்தமனம் 8:54 இருக்கும். அது வரைக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் வெளிச்சத்தை காணலாம் என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் காலை மதியம் வெளிச்சம் தான் இருக்கும். மாலை பொழுதிலிருந்து தான் மெல்லிய மழை தூறல் எதிர்பார்க்கப்படுகின்றது. இரவு வேளை 5 மில்லிமீட்டர் அளவிலான மழை இருக்கலாம். நாளில் வெள்ளிக்கிழமையின் வெப்பநிலை உயர்வு 27 இருக்கும். 31 உணரப்போகின்றோம். நாளைக்கு பகல் பொழுதில் வெளிச்சமும் முகிலும் சேர்ந்திருக்கும். ஜூன் மாதத்தின் முதலாவது வார இறுதியை பொறுத்தளவில் சனிக்கிழமை இடையிடையில் தண்டஸ்டோமை நாங்கள் பெறப்போகின்றோம். ஆனால் மதியம் மாலை பொழுதில் வெளிச்சத்தையும் சேர்த்து காணலாம். 22 வெப்பநிலை உயர்வு, 25 உணர்நிலை உயர்வாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 24-27 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். திங்கட்கிழமையும் வெயில் தான். 22 வெப்பநிலை, 24 உணரப்போகின்றோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை 25-29 உணரப்படும். வெயில் நிறைந்திருக்கின்ற நாள் தான். புதன்கிழமை தான் மீண்டும் மழை வர இருக்கின்றதாம். தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. இப்போது 23 வெப்பநிலை, 27 உணரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக பாடும் நிலா எஸ்பிபி அவர்களது 80th பிறந்த தினம் இன்றைக்கு பல இடங்களிலும் கொண்டாடப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லிக்கொள்ளலாம். ஜூன் மாதம் 4 இன்றைய தினம் அவர் 80th பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். முக்கியமாக அவரது குரல் கொண்டாடுகின்றது இந்த 80th பிறந்த தினத்தை என்பதைத்தான் சொல்ல முடிகின்றது. அரை நூற்றாண்டுக்கு மேலாக இசையுலகில் 50,000 மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனையை படைத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாடகர். 2020 கோவிட்-19 தொற்று காலத்தில் அவர் காலமாக இருந்தாலும் இன்றைக்கும் கூட அவரது பாடல்கள் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் மிக அதிகமாகவே ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. எஸ்பிபி அவர்களது பிறந்த நாளை ஒட்டி மிக முக்கியமான ஒரு சிலர் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அதிலும் அவரது அந்த ஒரு இசை காலத்தில் அவரது வாழ்நாளில் அவரோடு மிக அதிகமான நேரத்தை செலவிட்டவர்கள் முக்கியமான நபர்கள் ஒரு சிலர் அவர் தொடர்பான பகிர்வுகளையும் கூட செய்திருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தளவில் தென்னிந்தியாவில் பல கிராமங்கள் வரை அவருக்காக அஞ்சலி செலுத்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றனவாம். எனவே மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் ஒரு பிரியத்தின் வெளிப்பாடு இது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. கமல்ஹாசன் மற்றும் இளையராஜா போன்ற மிக முக்கியமான நபர்கள் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கமல்ஹாசன் தனது எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்கின்றார், என் கரம் பற்றிய விரல், என் இசைக்கான குரல் அன்னியாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவர்களது பிறந்த நாள் என்று அவர் வாழ்க குரலாக என்று சொல்லியும் அவர் பகிர்ந்திருக்கின்றார். இசைஞானி இளையராஜாவை பொறுத்தளவில் அவர் எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விடயங்கள், ஒரு கம்போசர் அவரது மனதில் என்ன ஓடுகின்றது என்று சொல்லி எஸ்பிபி அளவுக்கு யாராலையும் அவ்வளவு சீக்கிரமாக புரிந்து கொள்ள முடியாது. மைக் முன்னால் அவர் நின்று விட்டாராக இருந்தால் அந்த பாட்டுக்குள்ளே அப்படியே அந்த ஜீவனை கொண்டு வந்து கொட்டி விடுவார். அவருடைய வாழ்க்கை, அவருடனான அந்த ஆழமான நட்புகள், அதற்கு பிறகு யாராலையும் தொட முடியாத அந்த 50,000 பாடல்களோடு ஒரு மிகப்பெரிய மகா சாதனை நிகழ்த்திய ஒரு மனிதர். இதையெல்லாம் கொண்டாடுகின்ற நாள் தான் இன்றைய நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எஸ்பிபி, நீங்கள் எப்போதும் எங்களுடனேயே இருக்கின்றீர்கள் என்று சொல்லி எமோஷனலாக தனது ஒரு பதிவை அவர் செய்திருக்கின்றார். அவர் அது தொடர்பான ஒரு குரல் பதிவையும் கூட வெளியிட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது.
அவரது திறமையை அவர் பாடலை வெளிக்கொண்டு வரும் விதம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எனது இசையில் ஆண்கள் மட்டும் பாடும் பல பாடல்களை அவர் தான் பாடியிருப்பார். அதுக்கு காரணம் அவரது புகழ் அல்ல, அவரது திறமைதான். ஒரு பாடல் வழியாக என்ன உணர்வு வெளிப்பட வேண்டுமோ அதை மிக கவனமாக வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரும் திறமைசாலி என்று சொல்லித்தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் எஸ்பிபி அவர்கள் தொடர்பான ஒரு பதிவையும் கூட செய்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. காதல் பாடல், சோக பாடல், தத்துவ பாடல், ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கான பாடல் என்று சொல்லி எந்த பாடலாக இருந்தாலும் சரி, அந்த பாடலுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அவை எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மகா திறமைசாலி. அவரை இழந்திருக்கின்றோம், ஆனால் அவரது குரல் என்றென்றும் இந்த இசையுலகில் மாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நிச்சயம் சொல்லிக்கொள்ள முடியும். 10:09 மணிக்கு 7 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

எஸ்பிபி அவர்களது இன்னமொரு மிக அழகான பாடல்கள் இதுவும் ஒன்று. விஸ்வத்துளசி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றோம். 10:14 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. முக்கியமான இன்றைய செய்திகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரேல் அண்ட் லெபனான் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்றுக்கு இப்போது வந்திருக்கின்றன. தங்களின் ஒரு நிலையில்லாத போர் நிறுத்தத்தை புதுப்பிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் தான் இப்போது செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலும் லெபனானும் அறிவித்திருக்கின்றன. அதே நேரம் லெபனானுக்குள்ளே ஹஸ்புல்லா இயக்கத்தினருக்கு தடை விதிக்கப்படும் பல முன்னோட்ட பாதுகாப்பு மண்டலங்களை உருவாக்குவதற்கும் ஒப்புக்கொண்டிருப்பதாக யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் கூட இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்று சொல்லி பார்த்தால், ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுதக்குழுவான ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் முற்றிலுமாக நிறுத்தப்படுவதை பொறுத்துத்தான் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு நீடிப்பு அமைந்துள்ளது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இது இந்த ஒரு முக்கியமான நிபந்தனையை விட இன்னும் பல நிபந்தனைகளும் கூட அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே உள்ளடங்குவதாகவும் இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்டில் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த அக்ரிமெண்ட் தொடர்பான விடயங்கள் நேற்று புதன்கிழமைதான் வாஷிங்டனினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சதர்ன் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஒரு 9 பேர் கொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த அறிவிப்பு அமெரிக்காவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நேற்றைக்கும் கூட நார்தர்ன் இஸ்ரேல் பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல்களையும் கூட நடத்தியிருந்தார்கள் என்பதும் கூட மிக முக்கியமான விடயமாக இங்கு பார்க்கப்படுகின்றது. லெபனானின் தெற்கு பகுதியில் இன்றைக்கு வியாழக்கிழமையும் கூட இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. குறைந்தது 1 தாக்குதல்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதையும் கூட லெபனானிய ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனாலும் கூட ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில். பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த ஹஸ்புல்லா அமைப்பினர் இருக்கின்றார்கள். இது வந்து ஒரு ஷியா முஸ்லீம் அமைப்பினரது ஒரு ஆயுதம் ஏந்திய போராளி குழுவாகவும் கூட இருக்கின்றது. அதே நேரம் ஒரு அரசியல் கட்சியாகவும் கூட இருக்கின்றது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கூட என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஈரானின் முக்கியமான ஒரு ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் குரூப் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர்பாக சோசியல் மூவ்மெண்ட்டையும் கூட செய்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஈரானிடமிருந்து மிகப்பெரிய ஆதரவு இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு தொடர்ந்து கிடைத்து வருகின்ற நிலையில், லெபனீஸ் ஆர்மியை விட மிக பலமான ஒரு ஆயுத அமைப்பை ஹிஸ்புல்லா வந்து கட்டமைத்திருக்கின்றது என்பது லெபனானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து என்பதைத்தான் இங்கு பலர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஹிஸ்புல்லா ஆரம்பித்த காலத்தில் இருந்துதான் லெபனான் மீதான முழுவீச்சளவிலான அந்த தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கின்றது என்பதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல முடிகின்றது. இஸ்ரேல், யுகே, அமெரிக்கா உட்பட பல நாடுகளால் ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்த முடிகின்றது. இப்போதே இந்த புதிய அக்ரிமெண்ட் என்று சொல்லி பார்த்தால், இது அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெற்ற 4வது சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் இப்போதே அந்த புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கின்றது. இதன்போது இப்போது இஸ்ரேலிய தரைப்படைகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய எல்லையிலிருந்து வடக்காக கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வரை நீளக்கூடிய பகுதி வரைக்கும் ஹிஸ்புல்லாவின் முழுமையான செயற்பாட்டாளர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தமும் இதில் எட்டப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அமெரிக்கா வந்து அந்த பகுதிகளில் பைலட் ஜோன்ஸை உருவாக்குவதற்கு வழிகாட்டும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பைலட் ஜோன்ஸில் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், அதாவது இந்த அரசு சாராத அமைப்புகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு முழுமையாகவே அந்த பகுதிகள் லெபனானின் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும். அங்கு ஹிஸ்புல்லா அமைப்பினரின் இயக்கங்களும் கூட நிறுத்தப்படுகின்ற போதுதான் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்பது தொடர்பாகவும் அந்த பைலட் ஜோன்ஸின் முக்கியத்துவம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த பைலட் ஜோன்ஸ் வந்து எங்கெல்லாம் அமையப் போகின்றன என்பது தொடர்பான வரைபடங்கள் எதுவுமே
வெளியிடப்படவில்லை. அதே நேரம் அவை நடைமுறையில் எப்படி செயல்படக்கூடும் என்பதற்கான விளக்கங்களும் கூட கொடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாகவும் இப்போதே இந்த முதல்கட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஹெஸ்பல்லாவின் தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நிறுத்தப்படுகின்ற போது லெபனானின் நகரங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்பது தொடர்பாகவும் கூட இங்கு கூறப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை தான் எட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் மேலும் ஒரு விரிவான நிரந்தரமான ஒரு உடன்பாடு ஒன்று எட்டப்படுவதற்கான நோக்கத்தோடு இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி மீண்டும் சந்திக்க இருக்கின்றார்களாம். எனவே ஜூன் 22ஆம் தேதி அந்த சந்திப்பின் போது மேலதிகமான விடயங்கள் பேசப்படும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெஸ்புல்லா இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கின்றதான் சொல்லி கேட்டால், ஹெஸ்புல்லாவிடம் பல்வேறு செய்தி ஊடகங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றன. அதில் அந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்களாம், உரிய நேரத்தில் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த விடயம் தொடர்பாக அறிவிப்போம் என்பதைத்தான் ஹெஸ்புல்லா தெரிவித்திருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இஸ்ரேலுக்குள் இந்த ஒப்பந்தம் தொடர்பான ஒரு எதிர்ப்பு உருவாகியிருப்பதையும் கூட இங்கு செய்திகள் கூறுகின்றன. ஒரு சில தீவிர வலதுசாரி அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இதை கண்டித்திருக்கின்றார்கள். இது ஒரு பெரும் தவறு என்று சொல்லி இந்த ஒப்பந்தம் தொடர்பாக அவர்கள் கூறியிருப்பதுடன் ஹெஸ்புல்லாவை மேலும் வலுப்பெற அனுமதிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இது என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்களில் ஈரானின் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மார்ச் 2ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியிருந்தார்கள். அதுக்கு பதிலடியாகத்தான் இஸ்ரேல் வந்து உடனடியாகவே லெபனானிய பகுதிகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் சதர்ன் லெபனான் பகுதியை ஆக்கிரமிக்கக்கூடிய வகையில் தரைவழி படையெடுப்பையும் கூட முன்னெடுத்திருந்ததையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த தாக்குதல்கள் தொடர்கின்ற நிலையில்தான் ஏப்ரல் 16ஆம் தேதி இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்டிருக்கின்ற போர் நிறுத்தம் மோதலை நிறுத்துவதற்கு தவறு இருந்தது. மேலும் நொதர்ன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சமூகங்கள் மீது ட்ரோன் மற்றும் ராக்கெட் மூலமாக ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக கடந்த வாரம் வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தவும் லெபனானுக்குள்ளே மேலும் ஆழமாக இஸ்ரேலிய படைகள் முன்னேறவும் உத்தரவினை பிறப்பித்திருந்தார். இதுவரைக்கும் குறைந்தது 3,516 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக லெபனான் தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதில் பொதுமக்கள் எத்தனை பேர், படையினர் எத்தனை பேர், ஹெஸ்புல்லா அமைப்பினர் எத்தனை பேர் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்படவில்லை. ஆனால் குறைந்தது 3,516 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை லெபனானின் ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவித்திருக்கின்றது. 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து தங்களது வாழ்விடங்களிலிருந்து லெபனானுக்குள்ளே இடம்பெயர்ந்திருப்பதாக யுஎன் அந்த தரவுகளையும் கூட வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட நிலை தொடர்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் இப்போதைய புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதல்கள் நிறுத்தப்படுவதை பொறுத்துத்தான் இந்த ஒப்பந்தம் வந்து நீடிக்கப்படும் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். 10:22 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம்
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
5: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு 1 மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 இருந்து $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 இருந்து $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
7: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:35 நிமிடமாக இருக்கின்றது. மிராக்கிள் ஆன் எவரெஸ்ட் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை தான் நாங்கள் இந்த பொழுதிலே பார்க்க இருக்கின்றோம். ஒரு நேபாளி கிளைம்பிங் கைடு அவர் வந்து உயிரிழந்து விட்டார் என்று சொல்லி நினைத்து அவருக்கான இறுதி சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் அவர் மிக பத்திரமாக மீண்டும் திரும்பியிருக்கின்றமே தான் ஒரு பெரிய அதிசயமாக பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு செய்தியாக பகிர்ந்திருக்கின்றார்கள். மவுண்ட் எவரெஸ்டில் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று சொல்லித்தானாம் நம்பப்பட்ட நிலையில்தான் அந்த பேஸ் கேம்புக்கு அவர் கிரவுலிங் அந்த நிலையில் வந்து தவழ்ந்து கீழே இறங்கி வந்திருக்கின்றமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்று சொன்னால் 6 நாட்களாக அவரை காணவில்லை என்று சொல்லி அவர் இறந்துவிட்டதாகத்தான் முடிவு செய்யப்பட்டது. அவரது உடலை தேடும் பணிகள் தான் முடுக்கிவிடப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரோடு தவண்ட நிலையில் கீழே இறங்கி வந்திருக்கின்றமை கண்டுபிடிக்கப்பட்டது. பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த டாவா என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு ஷெர்பா அவர்தான் கடைசியாக கேம்ப் 3க்கு மேலே ஒரு 7500 மீட்டர் உயரத்தில் அவர் இருந்திருக்கின்றார். அந்த மலை உச்சியை தொட்டதுக்கு பிறகு அவர் கீழே இறங்கிக் கொண்டிருந்த நிலையில்தான் கடைசியாக அவர் கேம்ப் 3க்கு மேலே ஒரு 7500 மீட்டர் உயரத்தில் அவர் காணப்பட்டதாகவும் கூட சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் அவர் காணாமல் போயிருந்த நிலையில் அவரை தேடக்கூடிய பணிகள் ஆரம்பித்திருந்தன. இருந்தாலும் கூட அந்த சர்வைவல் வந்து மிக மிக அரிதான வாய்ப்பை தான் கொண்டிருந்தது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருந்தார்கள். காரணம் என்று சொன்னால் ஒரு 7.5 கிலோமீட்டர் உயரமான அந்த பகுதியில் வந்து காற்று மிக மெல்லியதாக இருக்குவாம். அந்த மாதிரியான ஒரு இடத்தில் எல்லாம் தொடர்ச்சியாக ஒருவர் மிக நீண்ட நாட்கள் உயிரோடு வாழ்வது என்பது மிக கடினமான ஒரு விடயம். அந்த குளிருக்குள் அந்த தின்னான அந்த காற்று இருக்கக்கூடிய அந்த உயரமான பகுதியில் அவர் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லித்தான நம்பப்பட்டது. ஆனால் இன்று வியாழக்கிழமைதான் அந்த பகுதியில் பணியிலிருந்த ஒரு கிளீனிங் குரூ ஒன்றுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கிளைம்பர் வந்து உயிரோடு திரும்பி வருவதை பார்த்திருக்கின்றது. அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் என்று சொல்லி உடனடியாக போய் பரிசோதித்த போது அவரது கைகள் போன்றவற்றில் தானும் இந்த ஃப்ரோஸ்ட் பைட் இருந்திருக்கின்றது. அதைவிட அவர் மிக ஆரோக்கியமான நிலையில்தான் மீட்கப்பட்டிருந்தார். பாதுகாப்பாக மெதுவாக அவர் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த நிலையில்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. நிறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் உயிர் பிழைத்திருக்கின்றமை ஒரு அற்புதத்திற்கு சமமானது என்பதைத்தான் அந்த தேடுதல் பணிகளை மேற்கொண்டிருந்த 8K எக்ஸ்பெடிஷன்ஸ் அதன் தலைவர் வந்து தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். திஸ் இஸ் அ ட்ரூ செல்ஃப் ரெஸ்கியூ என்று சொல்லியும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு உண்மையான சுய மீட்பு. அவர் தானாகவே தன்னை அந்த கடுமையான அந்த சூழ்நிலைகளுக்குள் காப்பாற்றி மீண்டு வந்திருக்கின்றார் என்பதும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எவரெஸ்ட் கிளைம்பிங்கை பொறுத்தளவில் இது ஒரு சீசன் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு அதிகம் பேர் அங்கு மலையேறுவதற்கு செல்லக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் இருக்கின்றது. இதுவரைக்கும் இந்த வருடத்தின் இந்த கிளைம்பிங் சீசனில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்களாம். 3 பேர் நேபாளிஸ் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த எவரெஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸில் ஈடுபட்டிருந்த நிலையில்தான் அவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் 1000க்கும் அதிகமானவர்கள் இந்த சீசனில் மட்டும் எவரெஸ்ட் உச்சியிலே ஏறி தங்களது கனவை வந்து அவர்கள் நனவாக்கி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் இந்த சீசன் வந்து பிஸியஸ்ட் ஆன் ரெக்கார்ட் என்று சொல்லித்தானாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு பிஸியாக அந்த மலையேறும் பணிகள் அங்கு நடைபெற்று வந்திருக்கின்றன என்பதும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இப்போது 6 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கக்கூடிய டாவா ஷேர்பாவை பொறுத்தளவில் இவர் வந்து ஏற்கனவே மிக பிரபலமான ஒரு ஷேர்பா என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார்கள். ஹிலாரி டாவா ஷேர்பா என்று சொல்லித்தான் அவர் அறியப்படுகின்றார். காரணம் என்று சொன்னால் 1953 முதல் தடவையாக அந்த எவரெஸ்டின் உச்சிக்கு ஏறி சாதனை படைத்திருக்கின்ற 2 பேரில் ஒருவர் தான் நியூசிலாந்தை சேர்ந்திருக்கக்கூடிய எட்மண்ட் ஹிலாரி. இவரை நினைவு கூறக்கூடிய வகையில்தான் ஹிலாரி டாவா ஷெர்பா என்று சொல்லி அவரை அழைக்கின்றார்களாம். ஏனென்றால் இவரும் கூட ஒரு மிக திறமைசாலி என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷெர்பாவை இழந்து விட்டோம் என்று சொல்லி அந்த கவலையில் பலர் இருந்தபோதுதான் அவர் மிக பாதுகாப்பாக கீழே அந்த பேஸ் கேம்பை நோக்கி இறங்கி வந்து கொண்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம்.
இன்னும் ஒரு ஷெர்பா இந்த ஒரு மீட்பு தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தால், எனக்கு தெரிந்தவரை எவரெஸ்டில் அந்தளவுக்கு உயரத்தில் இதுவரை யாரும் தனியாக உயிர் பிழைத்ததே இல்லை. அதுவும் ஒரு 6 நாட்கள் தனியாக அவர் உயிர் பிழைத்து பாதுகாப்பாக தானாகவே கீழே இறங்கியிருப்பது ஒரு பெரிய அதிசயம்தான். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் அங்கு எங்கே இருக்கக்கூடிய அந்த கூடாரங்களுக்குள்ளே மிக கடுமையான சூழ்நிலையில் அவர் தன்னை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவர் இறங்க முயற்சி

அதே நேரம் இந்த ஷெர்பா அவரது மனைவி அல்லது அவரது குடும்பத்தவர்கள் ஏற்கனவே அவருக்கான இறுதி சடங்கு எல்லாம் கூட செய்திருக்கிறார்களாம். அவர் இனி திரும்பி வரப்போவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் தான் அவரது ஆத்மா சாந்தி அடைவதற்கான இறுதி பிரார்த்தனைகளை கூட தாங்கள் செய்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது அவர் மீண்டு வந்திருக்கின்றமை ஒரு பெரும் மகிழ்ச்சியை தங்களுக்கு தந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அவர்கள் கூறியிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:41 நிமிடமாக இருக்கின்றது.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: August 2026, East Coast சுற்றுலா. August 1st முதல் 9th வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21st முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
7: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
8: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். June 13rd பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க. East FM 102.7.

0: 10:54 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது உங்கள் ஊரொன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
1: நல்ல பாட்டு 4 விஷயம்
2: FM 102.7 EastFM.ca.

வியாழக்கிழமை காலை பொழுதில் ஈஸ்டம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்டம் தொடர்புகளுக்கு 416-842-4212 நமது இமெயில் முகவரி யூடியூபில் ஈஸ்டம் 102.7, இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டம் தமிழ். எரிபொருள் விலை இன்றைய விலையாகத்தான் நாளைக்கும் கூட இருக்கும், மாற்றம் இல்லாமல் என்பது தொடர்பாகத்தான் இப்போது இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 23 போதிய வெப்பநிலை, 23 நாங்கள் உணர்கின்றோம். 28 வரை வெப்பநிலை உயர்ந்து 28 இன்றைய நாளின் கூடிய உணர்நிலையாக உணரப்படும். இரவு பொழுதில் 16 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற இன்னும் ஒரு அழகான பிரகாசமான நாள் இன்றைய தினம். 8:54 சூரியஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. அதுவரைக்கும் நிறைந்த வெளிச்சத்தை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். நாளைய நாள் என்று சொல்லி பார்த்தால் வெளிச்சமும் இருக்கும், முகில் கூட்டங்களும் இருக்கும். பகல் வேளை மாலை வேளைதான் மெல்லிய மழை தூருக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கின்றன. ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் தொடர்ச்சியாக 10 மேலாக நீடிக்கக்கூடிய இந்த ரெயின் ஃப்ரீ வெதர் வந்து இன்றோடு நிறைவுக்கு வருகின்றது. பெரும்பாலும் நாளைக்கு மழை தொடங்கும். வீக்கெண்டிலும் கூட தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் அந்த இடையில் வரக்கூடிய அந்த ஷவர்ஸ் அண்ட் தண்டஸ்டோமை தொடர்ந்து மீண்டும் அடுத்த வாரமும் கூட வார்மர் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் சன்ஷைன் வருகின்றது என்பது தொடர்பாகத்தான் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட 8 காலத்துக்கு பிறகு நாங்கள் சந்திக்கக்கூடிய லாங்கஸ்ட் ட்ரை ஸ்ட்ரெச்சாக இந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமைகள் அமைகின்றது. சதர்ன் ஒன்டாரியோ மற்றும் சென்ட்ரல் ஒன்டாரியோவிலும் கூட இந்த நிலைமைகள் நீடிக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. நேற்றைய நாள் புதன்கிழமைதான் டோனோபியஸ் போர்ட் வந்து தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய மழையில்லாத 10 பதிவு செய்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக என்று சொல்லி பார்த்தால் லேட் செப்டம்பரிலிருந்து ஏர்லி அக்டோபர் வரைக்கும் அந்த மாதிரியான நிலைமைகள் நீடித்திருக்கின்றன, ஒரு 11. அதே மாதிரி தான் இந்த முறையும் கூட ஒரு 11 தொடர்ச்சியாக இந்த நீடிப்பு இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். சனி ஸ்கைஸாகவும் கூட இருக்கின்றன. அதே நேரம் தொடர்ச்சியாக மழை இல்லாத நாட்களாகவும் கூட இந்த ரீஜனுக்கு இந்த மாதிரியான நிலைமை நீடிக்கின்றது என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை மாலையில் மழை தூறல் இருக்கும். இரவு பொழுதில் 5 அளவிலான மழை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். நாளைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 27 இருக்கும். 31 நாங்கள் உணரப்போகின்றோம் வெள்ளிக்கிழமை. வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமைதான் சற்று அதிகமான மழையோடு இருக்கலாம். தண்டஸ்டோம் இடையிடையில் வந்து போகும். காலை பொழுதில் மழை இருக்கும். அதே மாதிரி மதியம் மாலை பொழுதிலும் கூட மெல்லிய மழை தூறல் இருக்கலாம். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. 22 வெப்பநிலை, 25 உணரப்போகின்றோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பிரதானமாக வெயில் இருக்கும். 24 வெப்பநிலை, 27 உணரக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. திங்கட்கிழமை 22-24 உணரப்படும். சூரிய வெளிச்சம் மட்டும் நிறைந்திருக்கின்ற அழகான பகல் பொழுதை திங்கட்கிழமை கொண்டு வரும். செவ்வாய்க்கிழமை என்று சொல்லி பார்த்தால் அன்றைக்கும் கூட சனியாக இருக்கும். 25 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 29 உணரப்படும். அடுத்த புதன் மீண்டும் தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகள் இப்போது கூறப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். 11:03 இருக்கின்றது. ஈஸ்டம் காலை ஒளிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டோனோவின் இளம் முன்னணி பாடகர்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு. June 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கசினோ ரிசார்ட்டில். ticketmaster.ca மூலமும் குறிப்பிட்ட சில இடங்களிலும் நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்து கொள்ளுங்கள். விவரங்களை அறிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசித்து மகிழ அழையுங்கள். 6 4 7 3 3 6 5 5 2 9 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்டம் 102.7.

11:09 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களது 80வது பிறந்த தினம். இன்றைய நாள் அவரது அந்த குரல் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம் என்பது இப்போதும் கூட தொடர்ச்சியாகவே நீடிக்கின்றது. பலரது மனங்களை எப்போதும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் ஒரு அழகான இனிமையான குரலுக்கான பிறந்த நாள் இன்றைக்கு. எனவே அதன் காரணமாக மிக அதிகமான எஸ்பிபி அவர்களது பாடல்களோடு நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம். அமெரிக்காவில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருப்பதாகத்தான் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மேலும் ராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடியதை தடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமாகவும் கூட இந்த தீர்மானம் அமைவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. 215-208 என்ற ஒரு வாக்குகள் தான் இப்போது அதிக ஆதரவு வாக்குகளாக இப்போது கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த போருக்கு தங்கள் எதிர்ப்பை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதற்காக இந்த முறை வந்து 4 ரிப்பப்ளிகன்ஸ் டெமோக்ரட்ஸோடு இணைந்து அந்த தீர்மானத்திற்கான ஆதரவை பதிவு செய்திருப்பதன் அடிப்படையில் தான் இந்த முறை இந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த வாக்கெடுப்பு என்பது இந்த போர் தொடர்பான ஒரு அதிகார தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பார்த்தால் அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க படைகளை மீள பெற வேண்டும் அல்லது இந்த மோதலுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்றாக வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நிபந்தனையும் கூட அங்கு இருக்கின்றது என்பதையும் கூறியிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இந்த தீர்மானத்திற்கு எந்த அளவுக்கான ஒரு லீகல் ஃபோர்ஸ் இருக்கின்றது என்பது தொடர்பாக தெளிவான தகவல்கள் இல்லையாம். சட்டபூர்வமாக சரியான ஒரு பவர் இருக்கின்றதா என்பது தொடர்பாக தெரியவில்லை என்பதையும் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை ஒயிட் ஹவுஸ் வந்து நிராகரித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இது வந்து ஒரு அரசியலமைப்புக்கு முரணான ஒரு முயற்சி என்பதையும் கூட ஒயிட் ஹவுஸ் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த பிரசிடென்ஷியல் பவர் ஜனாதிபதியின் அதிகாரம் அதனை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்று சொல்லியும் கூட ஒயிட் ஹவுஸ் அதனை குறிப்பிட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் பெட்ரோல் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதாலும் போருக்கு எதிரான பொதுமக்களின் எதிர்ப்பு அதிகரித்திருப்பதாலும் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை தான் இந்த தீர்மானம் இப்போதைய அமெரிக்க அரசாங்கத்திற்கு சொல்லியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கை என்பதை தான் இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. அது ஜனாதிபதியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தினாலும் இல்லாவிட்டாலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றமே அரசாங்கத்திற்கான ஒரு அழுத்தமாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். டொனால்டு ட்ரம்ப் அவர்களது போர் தொடர்பான அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதற்கான பிரதிநிதிகள் சபை மேற்கொண்ட 4வது முயற்சியாகவும் கூட இது அமைகின்றதா. செனட் சபையும் கடந்த மே மாதத்தில் இதே மாதிரியான ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருந்தது. ஆனால் அது இன்னும் முழுமையான வாக்கெடுப்பை சந்திக்கவில்லை என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் கூறிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றமை அமெரிக்காவின் அரசியல் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது என்பதையும் இங்கு கூற முடிகின்றது. 11:13 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Star Tours 416-474-1398 416-821-6929.
2: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
3: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
5: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
6: கலர் ரிப்பன்,
5: சுரேஷ்,
6: சங்கீத மேகம்,
5: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 நோட்ஸ் இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
7: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
8: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
9: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
8: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
10: 10% down udan commercial mortgage.
8: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
11: Commerce Ventures 416-457-0651.
10: 416-457-0651. Some conditions may apply.
12: என்ன யோசினே,
13: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
12: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
14: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
15: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:29 இருக்கின்றது. அட்லாண்டிக் ஹரிகேன் சீசன் ஏற்கனவே ஆரம்பமாக இருக்கின்றது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து அந்த சீசன் நீடிக்கின்றது. ஒரு 6 மாத காலம் நீடிக்கப் போகின்றது. 30 நவம்பர் வரை அந்த அட்லாண்டிக் கடலில் ஏற்படக்கூடிய புயல்கள் வந்து அதை சூழ இருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் தொடர்ந்து பகிரப்படுகின்றன. இதே ஜூன் மாதம் 4ஆம் தேதியில் உலகில் இந்த மாதிரி புயல்கள் அதிகம் தாக்காத ஒரு இடத்தில் தாக்கியிருக்கின்ற ஒரு பெரும் புயல் தொடர்பான நினைவுபடுத்தல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உலகத்தின் இந்த பகுதியில் வந்து இதுவரைக்குமே ஒரு சில கடுமையான புயல்கள் மட்டும்தானாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த பகுதி எங்கே என்பதைத்தான் நாங்கள் பார்க்கலாம். 2007ஆம் ஆண்டின் ஜூன் மாதத்தில் இதே 4ஆம் தேதியில் ஓமானை ஒரு பெரிய ஒரு புயல் ஒன்று தாக்கியிருந்தது. சைக்ளோன் கோனு என்று சொல்லி அதற்கு பெயரிட்டிருந்தார்கள். அந்த புயலின் தாக்கம் காரணமாக பில்லியன் கணக்கான டாலர்ஸ் பெறுமதியிலான சேதங்கள் ஏற்பட்டிருந்ததையும் கூட இங்கு நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். மிக அதிகளவிலான வெள்ளப்பெருக்கு வந்து ஓமானின் பல இடங்களையும் கடுமையான பாதிப்புகளுக்குள் தள்ளியிருந்ததும் கூட இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அரேபியன் சீ என்று சொல்லி பார்த்தால் இந்த கடல் பகுதிகளில் பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த புயல்கள் அல்லது சூறாவளிகள் உருவாகுவது என்பது அரிதான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஓமானை பொறுத்தளவில் இது வந்து அரேபியன் பெனின்சுலாவிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு, வெஸ்ட் ஏஷியாவில் தான் அது இருக்கின்றது. அரேபியன் கடலை அண்மித்திருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாகவும் கூட இது இருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஓமானின் அந்த கடற்கரை ஓரம் வந்து அரேபியன் சீயை நோக்கியதாகத்தான் காணப்படுகின்றது. மற்றும் இந்த கல்ஃப் ஆஃப் ஓமான் வந்து நார்த் ஈஸ்ட் பகுதியில் வந்து இருக்கின்ற ஒரு விடயமும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிலையில்தான் அரேபியன் சீயில் உருவாகி இருக்கின்ற புயல் 2007 ஜூன் மாதம் 4ஆம் தேதி இதே நாளில் மிகப்பெரிய அழிவை ஓமானுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருந்தார்கள். 2007ஆம் ஆண்டின் ஜூன் மாத தொடக்கத்திலேயே இந்த அரேபிய கடலில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெப்பமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை மிக வேகமாக தீவிரமடைந்துதான் இந்த சைக்ளோன் கோனுவாக அது உருவாகியிருந்தது என்பதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் அதன் வேகம் என்பதும் மிக அதிகமான ஒரு வளர்ச்சி காட்டியிருந்ததாம். கேட்டகரி 1 ஸ்டோமாக அது உருவாகியிருந்த நிலையில் ஒரு 30 மணி நேரத்திற்குள்ளேயே ஸ்கேல் டாப்பிங் கேட்டகரி 5 அது அடைந்திருந்ததையும் கூட இங்கு நினைவுபடுத்தியிருந்தார்கள். அந்தளவுக்கு அந்த பலம் குறுகிய காலத்திற்குள் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சைக்ளோனாகவும் கூட அது நினைவுபடுத்தப்படுகின்றது. அதுவும் ஜூன் மாதத்தின் 4ஆம் தேதியின் ஒரு நண்பகலில் அந்த ஸ்டோம் வந்து உச்சத்தை அடைந்தது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். காற்றின் வேகம் வந்து மிக உச்சமாக 270 km/h என்ற ஒரு வேகத்தை அடைந்தது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் இதுவரைக்கும் அவதானிக்கப்பட்ட அரேபியன் சீ அதனை தாக்கியிருக்கின்ற ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ராபிக்கல் சைக்ளோன் என்று சொல்லித்தான் இந்த சைக்ளோன் கோனு வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி பலமிக்க சைக்ளோன்ஸ் உருவாகுவது என்பது மிக மிக அரிதான ஒரு நிகழ்வு என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 1870ஆம் ஆண்டு காலத்தில் இருந்தே இந்த அரேபியன் சீயை சூழ இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இந்த ஹரிக்கேன் அளவுக்கு பலமிக்கதான இந்த சூறாவளிகள் வந்து வெறும் ஒரு 96 மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு 18 ஸ்டோம்ஸ் மட்டும்தானாம் மேஜர் ஹரிக்கேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கேட்டகரி 3 அல்லது அதை தாண்டிய பலமிக்க காற்றை கொண்டிருந்தது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதில் மிக மிக அதிகமான அழிவை கொண்டிருந்தது சைக்ளோன் கோனு என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஓமானின் கரையோர பகுதியில் அந்த காற்றின் வேகம் உயர்வாக இருந்த நிலையில் அதிக பாதிப்பை கொண்டு வந்திருந்ததாம். அதே நேரம் வெள்ளப்பெருக்கும் கூட மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி ஈஸ்டர்ன் ஓமான் பகுதியில் குறுகிய நேரத்திற்குள்ளாகவே ஒரு 200-400 அதிகமான மில்லிமீட்டர் மழை பொழிவும் பதிவு செய்யப்பட்டது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருடம் என்று சொன்னால் அங்கு ஓமான் பெறக்கூடிய
ஒரு சராசரி மழை வீழ்ச்சியே 73 மில்லிமீட்டர் வரைக்கும் தானாம் இருக்கும். அதிலும் குறிப்பாக அந்த கேபிட்டல் மஸ்கட் பகுதி என்று சொல்லி பார்த்தால் வெறும் ஒரு 73 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் தானாம் முழுமையான வருடத்திலேயே அங்கு கிடைக்கின்றது என்ற நிலையில்தான். இது ஒரு சில மணி நேரங்களுக்குள் ஒரு 200-400 அதிகமான மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் ஈஸ்டர்ன் ஓமானில் பதிவாக இருந்தமை கடும் வெள்ளப்பெருக்கு அங்கு ஏற்படுவதற்கான சாத்தியத்தை உருவாக்கியிருந்தது என்பதை தெரிவிக்கிறார்கள். அந்த புயல் வந்து கரையை கடந்த போது கடல் அலைகளும் மேலெழுந்து அந்த கடற்கரையோருமாக பெரும் பாதிப்பை உருவாக்கியதுமையும் கூட இங்கு நினைவு கூறப்பட்டிருக்கின்றது. 2007 ஜூன் மாதம் 4 நடைபெற்றிருந்த ஒரு பெரும் இயற்கை அனர்த்தம் இது என்பதைத்தான் இங்கு நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். 11:34 நிமிடம்

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத் துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: அவ்வளவு சந்தோஷம்.
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட்

0: ஒரு பாலம் டிவிஎஸ் கார்கோ.
1: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா ஜூன் 6 தேதி மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கட் அண்ட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
2: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகோ அழகு 6477873784.
3: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்

0: நிறுத்துங்க, என்ன ராகம் பாடுறீங்க?
1: ஏன், ஸ்ரீரஞ்சனி தான்?
0: ஸ்ரீரஞ்சனியா இது? ஸ்வரத்துக்கெல்லாம் ஜுவரம் வந்து அழப்போகுது.
1: இப்ப பாரு.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: Ajax Mitsubishi இல் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ் களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன்

0: வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில் என்பி மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. TicketMaster.ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM and Event by Sparkline Entertainment Inc.
6: Your favorite music
7: on your favorite station,
8: 2.7. It's East FM.

0: பதினொரு மணி 51 நிமிடம். நேற்று இன்று நாளைய நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. இன்றைய பிறந்த நாள் அந்த ஒரு குரலை தான் நாங்கள் தொடர்ச்சியாகவே ரசித்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளையில் அழகான பாடல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களது பாடல்கள் ஒலித்திருக்கின்றன. ஜூன் மாதம் 4ஆம் திகதி பாடுமில்லா அவர்களது பிறந்த நாள் என்பதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு நேற்று இன்று நாளையே நாங்களும் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். சூரிய ஒளிச்சமிக்க அழகான பகல் பொழுதே என்று வியாழக்கிழமை எங்களுக்கு தொடர்ச்சியாகவே தந்து கொண்டிருக்கிறது. 24 இப்போதைய வெப்பநிலை, 24 உணரப்படுகின்றது. 28 வரை வெப்பநிலை உயர்ந்திருக்கும். 28 உணர இருக்கின்றோம். கூடிய உணர்நிலையாக எரிபொருள் விலை இன்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும், மாற்றம் இல்லாமல் என்பது தொடர்பாகவும் இப்போதைய தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நீங்களே மீண்டும் சந்திக்கலாம்.
1: என்றும் இசையுடன் உங்களுடன்.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 2892425450.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569. 647-962-1569.
5: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள். ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள். ஜானிஸ் ஷான், 6478910742.
6: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக் இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேரம் சரியாக 12 மணி. இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2026 வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று 12 மணி தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் இஸ்ட் எஃப்எம் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் நிறைய செய்திகள், இனிமையான பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 102.7 ஊடாக அல்லது வந்து eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னாலும் அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் eastfm.ca அல்லது எங்களுடைய eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகள முடியும். பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் போன்றவற்றை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகளெல்லாம் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே காலநிலையை நாங்கள் பார்க்கலாம். வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் 25 இப்பவே இருக்கின்றது. 28 என்ற அதிகூடிய வெப்பநிலை ஒரு 3 மணிக்கு இந்த 28 நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே போன்று சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது போது இடையிடையே மிகமும் வந்து செல்லும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் 28 அதிகூடிய வெப்பநிலை, மழைக்கான வாய்ப்பு சிறிதளவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய நாள் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 12 மணி 1 நிமிடம் சரி, இந்த நேரத்தில் பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு லெஜெண்டுக்கு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒருவர் என்று சொல்லலாம். முன்னீகமானவர்களுக்கு அவரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. பாடும் நில SPB அவருடைய இருந்திருந்தார் என்றால் 80வது பிறந்தநாள் இன்றைய நாள். அவருக்கான ஒரு வாழ்த்தோடு நாங்கள் நன்றிகளையும் அவருடைய அந்த பாடல்கள் அவர் பலருக்கு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கின்றார். சரி, அதையும் நினைத்து கொண்டு நாங்கள் அநேகமாக அவருடைய பாடல்களை இன்றைய நாள் தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம். 12 மணி 2 நிமிடம்

12 மணி 11 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இந்த தாங்கள் 2026 சம்மர் சேஃப்டி பிளானை வெளியிட்டிருக்கின்றோம் அப்படி என்று சொல்லியும், அதில் 5 மில்லியனுக்கு அதிகமான டாலர்ஸ் வந்து யூத் சேஃப்டி மற்றும் வெல்பீயிங்குக்காக தாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுகின்றோம் அப்படி என்று சொல்லி சிட்டி வந்து கூறியிருக்கின்றது. அதே வேளையிலே இப்போது வந்து நாங்கள் இந்த கிராஸ் கட்டிங் எல்லாம் செய்கின்ற நேரம் லோன் மூவரை கொண்டு வச்சு காதெல்லாம், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காதெல்லாம் கிளியும் என்று சொல்லுவாங்களே, அப்படியே இருக்கு, நல்ல சத்தம் போட்டு இந்த கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த புல்லெல்லாம் வெட்டுவோம். சரி, இந்த வெட்டுற புல்லை சிலர் என்ன செய்கிறாங்கன்றா பேக்கில் அப்படியே சேமித்து அதை கொண்டு போய் வேஸ்ட்டுக்கு வைக்கின்றார்கள். ஆனால் அப்படி நீங்கள் செய்யாமல் அந்த கிராஸ் கிளிப்பிங்கை வந்து உங்களுடைய லோன்லேயே போட்டு விடுங்கள். ஏனென்றால் அது வந்து உங்களுடைய நிலத்துக்கு வந்து இயற்கையான ஒரு உரமாக இருக்க போகிறது. அதெல்லாம் நீங்கள் அள்ளி கட்டி வைக்க தேவையில்லை, அப்படியே நிலத்தில் போட்டு விடுங்க அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றது. அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேண்டும் அப்படி என்றால் toronto.ca/yardwaste அப்படி என்று போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் இருக்கும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. இன்றைக்கு வந்து வேர்ல்டு அனுவல் பைக் டு ஒர்க் டே குரூப் அப்படி என்று சொல்லி மே ஒலிவியா சாவ் உட்பட இன்னும் பலரும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். வேலைக்கு வந்து பைக்கில் வந்திருக்கின்றார்கள், அதாவது சைக்கிளில் வந்திருக்கின்றார்கள், பைசைக்கிளில். நேற்றைய நாள் பார்க்கையில் வேர்ல்டு பைசைக்கிள் டே ஆக இருந்தது. அதையொட்டி இன்றைக்கு வந்து இந்த வருடாந்தம் இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெறும் டொரண்டோவில் இன்றைக்கும் வந்து அந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வந்து வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறது சிட்டி. அதே போன்று இந்த பைக் மந்த் அப்படின்னு சொல்லி toronto.ca/bikemonth என்று போனீங்க என்று சொன்னால் ஃப்ரீயான ஆன்லைன் சைக்கிளிங் ரிசோர்ஸஸ் தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று நீங்கள் சைக்கிளிங் செய்யும் போது எவ்வாறெல்லாம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும், என்னென்ன விடயங்களை கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றது. 12 மணி 13 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
6: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

12:24 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பல மாதங்களுக்கு பின்னர் இன்றைக்கு சொல்லப்பட்டது போன்று அரசாங்கம், கனடிய அரசாங்கம் இந்த செயற்கை நுண்ணறிவு தொடர்பான இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகளை வெளியிட்டிருக்கின்றது. இன்றைய காலையில் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரைம் மினிஸ்டர் மாக்கானி இவரோடு இணைந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் இவான் சோலமன் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து டொரண்டோவிலே இன்றைய நாள் இது தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட்ஸை செய்திருக்கின்றார்கள். இதில் பிரதான விடயமாக இந்த ஏஐ வந்து பல இடங்களில் வந்து அதனுடைய பாவனையை அதிகரிப்பது தொடர்பான விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக வந்து வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல், அதே போன்று இறையாண்மை, இந்த ஏஐ பாவனையை அதிகரித்தல் இப்படின் சொல்லி பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட இருந்தாலும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால் மக்களுடைய தனிப்பட்ட தரவுகளுக்கு இப்படி சில பாதுகாப்பு கன்சர்ன்ஸ் இருக்கின்றது, சேஃப்டி கன்சர்ன்ஸ். அது தொடர்பான விவரங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன சொல்லி கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே இப்போதைக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளில் இருந்து எவ்வாறு கனடியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படி என்று சொல்லி அது தொடர்பான விவரங்கள் இந்த திட்டத்திலே வந்து குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இதில் என்ன விடயம் கூறப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், கனேடியன்ஸ் வந்து பாதுகாப்பு, மற்றது நம்பகத்தன்மை, இறையாண்மை இப்படி என்று சொல்லி அவற்றை கொண்ட ஒரு ஏஐயை தான் விரும்புகின்றார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு கருவி வந்து தேவைப்படுகின்றது ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அப்படி என்று சொல்லி சோலமன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதுக்குள்ள அது உள்ளடங்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இதில் வந்து பிரதான விடயங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கையில் 2031 இளம் கனடியர்களுக்கு வந்து 90,000 வரையிலான செயற்கை நுண்ணறிவு தொடர்பான வேலைகளையும் அது தொடர்பான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குதல் ஒரு டார்கெட்டாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2.5 லட்சம் புதிய வேலைகளை வந்து 2031 ஏஐ அடப்ஷனுக்காக உருவாக்க இருக்கின்றார்களாம். அதே போன்று ஏஐஐ பிஸ்னஸஸ் இதில் 12%-ல் இருந்து 60% வரையில் 2034 கொண்டு வருகின்ற ஒரு திட்டமும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2031 இந்த இறையாண்மை உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஒரு உலகத்தரம் வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்குதல் இப்படி என்று சொல்லி அது தொடர்பான விவரங்கள் முக்கியமான விடயங்களாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து கூறப்பட்டிருப்பதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 12:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவின் கார்டன் எக்ஸ்பிரஸ்வே மற்றும் டான்வலி பார்க்வே ஆகியவற்றின் உரிமையினை ஆண்டாரியோ அரசு வரும் ஆண்டு இலையுதிர் காலத்தில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்க உள்ளது. போக்குவரத்தை சீரமைப்பதற்காக டொரண்டோ மாநகர சபையுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அங்கமாக இம்மாற்றம் இடம்பெறவுள்ளது. அதுவரையில் குறித்த கடுகதி சாலைகளின் பராமரிப்பிற்காக 393 மில்லியன் டாலர்கள் டொரண்டோ மாநகர சபைக்கு வழங்கப்படும் என ஆண்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மின்வாரியத்துறையில் கடந்த திமுக ஆட்சியில் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் ஒப்பந்தங்கள் குறித்த ஆவணங்களை கொண்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளமை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முறைகேடுகளோடு சம்பந்தப்பட்ட முக்கிய அதிகாரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த திருட்டு இடம்பெற்றுள்ள சூழலில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை செயலகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்குகளை அதிகாரிகள் திருடியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் இரட்டை வேட அரசியலும் இனவாதத்தை தூண்டிவிட்டு லாபமடையும் முயற்சிகளும் மீண்டும் அபாயகரமான நிலைக்குள் நாட்டை தள்ளுவதாக மக்கள் போராட்ட முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டி சொல்லிசை கலைஞர் ஒருவர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதை அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4-5-8-9-5-52
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர்

0: அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:47 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ் அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு June 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில் ticketmaster.ca மூலமும் குறிப்பிட்ட சில இடங்களிலும் இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வருகின்ற நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். விவரங்களை அறிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசித்து மகிழ அலையுங்கள். 6473365529 6473635529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்டெஃப்எம் 102.7. வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான செய்திகள் இன்றைக்கும் இருக்கிறன. இதில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம், ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். எங்களுக்கு கியூரியோசிட்டி இருக்குந்தானே என்ன விஷயம் என்று சொன்னால், CAA இந்த அனுவல் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு என்ன விஷயம் என்றால், கடந்த காலங்களில் இந்த ஆண்டாரியோக்குள்ளே டொரண்டோவுக்குள்ளே எந்தெந்த வீதிகள் வந்து கொஞ்சம் வேர்ஸ்டாக இருந்தன அப்படின்னு சொல்லி, மோசமான கண்டிஷனில் எந்தெந்த வீதிகள் இருந்தன அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சிட்டிகள், முனிசிபாலிட்டிஸ் அதுக்கான ஒரு திருத்த வேலைகளை முன்னெடுப்பாங்க அப்படின்னு கூட நம்பலாம். சரி, இப்போ நாங்கள் லிஸ்ட்டை பார்த்தோம் என்று சொன்னால், 10 இடத்துலே 6th இனிஸ்வெல் வந்திருக்கின்றது. டொரண்டோ வந்து இந்த 10 4 இடங்களில் டொரண்டோ வீதிகள் இடம் பிடித்திருக்கின்றன. 9 ஆன்வின் அவென்யூ டொரண்டோ, 8 பாத்தஸ்ட் ஸ்ட்ரீட் டொரண்டோ, 7 வந்து பனாச்சே லேக் ரோடு சட்பரி டொரண்டோவினுடைய ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட்டும் 6 இடத்திற்கு வந்திருக்கின்றது. 5 இடத்திற்கு ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் வந்திருக்கின்றது டொரண்டோவில். அதே போன்று 4 இடத்தில் சைடு ரோடு ஃபோர்ட் ஏரியினுடையது. அடுத்தது வந்து நோட்ரடாம் அவென்யூ சட்பரியின் அந்த ஸ்ட்ரீட் வந்து 3 இடத்திற்கு. மிசிசாகாவினுடைய ஹியூரோன்டாரியோ ஸ்ட்ரீட் வந்து 2 இடத்தை பிடித்திருக்கிறது. 1 இடத்தை ஹாமில்டன் பாட்டன் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் வந்து பிடித்திருக்கிறது. கடந்த ஆண்டிலே வந்து வேர்ஸ்டான ரோட்ஸ் ஆன்டாரியோவில் அப்படின்னு சொல்லி, டொரண்டோவுக்குள்ளே அப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு சொல்லி அதையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 12:50

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ
1: Ajax Nissan and Infinity il ippodu limited time 0% offers 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years 2025 Infinity QX50 0% finance and lease for up to 5 years athudan 2 years free oil changes ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippulladhu tamilil pesa moh Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
2: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள் உணவு சாவடிகள் கலை நிகழ்ச்சிகள் விருதுகள் ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091 ஃப்ரீ என்ட்ரி ஃப்ரீ பார்க்கிங்.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய் சிங்கப்பூர் டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மாக்கம் ரோட் மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401
5: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 தேதி காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080
6: போட்ட புது சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்
8: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ் அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ
8: அகரம் பட்டுக்களின் சிகரம்
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே
9: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர்ட்ட போனான் பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074

நேரம் சரியாக 1 மணி. ஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். 27 சடுதியாக 2 டிகிரி அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று இன்று அதிகுடிய வெப்பநிலை 28 இருக்க போகிறது. 3 மணிக்கு இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிகம் மாறி மாறி இருக்கின்ற ஒரு பொழுதாக இன்றைய நாள் இருக்கும். அதனால கொஞ்சம் நாங்கள் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு 28 அதிகுடிய வெப்பநிலை இன்று போன்றுதான். நாளைக்கு மழைக்கான சாத்தியமும் சிறிதளவு கூறப்பட்டிருக்கின்றது. அதே தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கூட அதிலும் வார வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 ஆன்மீக வெப்பநிலையெல்லாம் நாங்கள் பெற இருக்கின்றோம். அதுக்கு நீங்கள் இப்போவே தயாராகி கொள்ளலாம். சரி, அதே வேளையிலே எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க முடியும் 102.7 ஊடாக. அதே வேளையிலே eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே வேளையில் பிரதியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும் யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழ முடியும். அதே வேளையில் eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் தொலைபேசி இருக்கின்றது 416-824-1212, 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.

1:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, சிஏஏ சொல்லியிருக்கின்ற வேர்ஸ்டான ஒன்டாரியோக்குள்ளே வேர்ஸ்டான வீதிகள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம். அதே போன்று ட்ரோண்டோவுக்குள்ள எந்தெந்த வீதிகள் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். 5வது இடத்தில் வந்து எக்லிண்டன் அவென்யூ வெஸ்ட் இருக்கின்றது. 4வது இடத்தில் வந்து அன்வின் அவென்யூ, அடுத்தது வந்து பாத்தர் ஸ்ட்ரீட், ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட், அடுத்தது வந்து ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட். இந்த 5 ஸ்ட்ரீட்ஸ் வந்து டொரண்டோவுக்குள்ளேயே மிக மோசமான வீதிகளாக சிஏஏ தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆண்டு இந்த கண்டிஷனில் தான் இந்த வீதிகள் எல்லாம் காணப்படுகின்றன. சரி, அடுத்த ஆண்டு எப்படி மாறுகின்றன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்திலேயே ஒன்டாரியோ அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது, தாங்கள் 2027 ஃபால் சீசனிலே கார்டன் எக்ஸ்பிரஸ்வே மற்றும் டான்வலி பார்க்வே போன்றவற்றை தாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஓனர்ஷிப் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆண்டாரியோ அரசாங்கத்திற்கு செல்ல இருக்கின்றது. ஆனால் அதுவரையில் சிட்டி அதற்கு தேவையான அந்த செலவினங்களை செய்து கொள்வதற்கு, மீள் திருத்தங்கள் போன்றவற்றை செய்து கொள்வதற்கான $353 மில்லியன் அரசாங்கம் கொடுக்கும் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் யாரும் பயப்பட தேவையில்லை, இந்த வீதிகள் வந்து டால் ஃப்ரீயாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். மாகாண அரசாங்கம் எடுத்தவுடன் இது வந்து காசாக்கப்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை, அது வந்து தொடர்ந்து டால் ஃப்ரீயாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார் டக்ஃபோர்ட் அவர்கள். 1:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஈவெண்ட்ஸுக்கான டிக்கெட்டுகள் விற்கும் போது அதை சிலர் வாங்கி வைத்து மீளவும் அதிகூடிய விலைக்கெல்லாம் விற்பாங்க. அப்படி விற்கும் போது அவர்களுக்கு எதிரான சட்டம் வந்து இப்போது, அதாவது அவர்களுக்கு எதிரான இந்த தண்டப்பணம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் அதிகமாக. அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
3: கலர் ரிப்பன்,
2: சுரேஷ்,
3: சங்கீத மேகம்,
2: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிஸ்ஸிஸ் ஆகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
9: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
2: ஆர்கேஎஸ் சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1 திகதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபஷா, 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கமென் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. ஆர்கேஎஸ் சலூன்.
10: Freshா feel பண்ணு East FM கேளுங்க.
11: Everything you like, everything you need is found only here.
10: East FM 102.7.

1:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், வருகின்ற வாரம் அதாவது ஜூன் 10 புதன்கிழமை பேங்க் ஆஃப் கனடாவினுடைய அடுத்த வட்டி வீத அறிவிப்பு வரும் அப்படி என்று சொல்லி தெரியும். இந்த நிலையிலே வழக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து ஒரு என்னவாக இருக்கும், அடுத்த கட்ட நடவடிக்கை கூடுமா குறையுமா, அல்லது வந்து அதை கீப் பண்ணுவாங்களா அதே போல் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஓரளவுக்கு எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கும் வந்து இதை எதிர்வு கூற முடியாத ஒரு நிலையில தான் இருக்கின்றார்களாம். ஏனென்றால் சிச்சுவேஷன்கள் அப்படி இருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் தலையை சுரஞ்சிட்டு இருக்காங்க. இந்த என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேகமாக மாற்றம் இல்லாமல் இருக்கும், குறைஞ்சாலும் நல்லதுதான். சரி, பார்க்கலாம் வருகின்ற புதன் பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கீ இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்பான அறிவித்தல் வர இருக்கின்றது. இப்போ பார்க்கையில் இந்த சம வெக்கேஷன் எல்லாம் வரப்போகின்றது, பாடசாலைகளும் ஒரு சில வாரங்களில் விடுமுறை விட இருக்கின்றன. இந்த நிலையில் யாராவது அநேகமானவர்கள் வெளியிலே செல்வார்கள், வெளிநாடுகளுக்கோ அல்லது உள்நாட்டுக்கோ பயணங்களை மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையானது கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் ரினியூவல்ஸை இப்போது அதிகம் பேர் செய்யக்கூடியதாக, அதுவும் ஆன்லைன் மூலமே நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடியதாக அரசாங்கம் அதனுடைய கெப்பாசிட்டியை வந்து கூட்டியிருக்கின்றதாம். ஒவ்வொரு நாளும் இந்த நீங்கள் ரினியூ பண்ணக்கூடிய பாஸ்போர்ட்ஸினுடைய அளவுகள் வந்து இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிகம் பேருக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் ரினியூவல் தேவையாக இருக்கின்றதாம். சம வெக்கேஷன் எல்லாம் வர இருக்கிற இந்த நேரத்திலே இந்த அதிகரிப்பு வந்து இப்போது செய்யப்பட்டிருக்கின்றதாம். கனடா வந்து முதல் முறையாக 2014 December 15 ஆன்லைன் பாஸ்போர்ட் ரினியூவல் பைலட் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்கின்றது. இப்போது இந்த ஆண்டு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய கெப்பாசிட்டி என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை 7 இரவு 7 வரைக்கும் ஆன்லைன் மூலம் உங்களுடைய ரினியூவலை செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏராளமான விடயங்களை நீங்கள் செய்திருக்க வேண்டும், அதற்கு தகுதி பெற வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் போய் ஆன்லைனில் செய்து கொள்ள முடியும். குறிப்பாக டிஜிட்டல் பாஸ்போர்ட் ஃபோட்டோ இருக்க வேண்டும், நீங்கள் உங்களுடைய ஓன் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறீர்கள் அதற்கான ரினியூவல் செய்ய போகிறீங்க, உங்களுடைய ஹோம் மெயிலிங் அட்ரஸ், அதே போன்று இப்படி பல விடயங்கள், உங்களுடைய வயது, பழைய பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரிதாக ஒன்றுமில்லை, நாங்கள் அதெல்லாம் சரி பார்த்துட்டு அதெல்லாம் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம்னு சொன்னால் நீங்களும் ரினியூவலை ஆன்லைன் மூலமே செய்து கொள்ள முடியும். அது தொடர்பான விவரங்களை canada.ca போனீங்கன்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். canada.ca போய் ட்ராவல் அண்ட் டூரிசம் என்று போனீங்கன்றால் கெனடியன் பாஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த கேட்டகரி வரும். அதில் நீங்கள் ஹவு டு ரினியூ பாஸ்போர்ட் இன் கனடா அப்படின்ட்டு அந்த கேட்டகரிக்கு போய் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும். canada.ca போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இருக்கிறது.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
2: 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பொருளாதார நிலைமைகள் மந்த நிலை ஒன்றுக்குள் பொருந்தும் வகையில் உள்ள போதிலும் இவ்வாண்டு நிறைவேற்கும் முன்னர் மீண்டும் 1.2% வளர்ச்சியை காணும் என பொருளாதார கூட்டுறவு மற்றும் அபிவிருத்திக்கான அமைப்பான OECD தெரிவித்துள்ளது. 2027 கனடாவின் பொருளாதாரம் வலுவடைந்து செல்லும் எனவும் அது எதிர்வு கூறியுள்ளது. உலகின் முக்கிய சக்திவள ஏற்றுமதியாளராக உள்ள கனடாவின் பலம் அடுத்த 2 ஏற்றுமதி அதிகரிக்க உதவும் எனவும் OECD தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்து 25 ஆகிய பின்னரும் ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்ற வக்கில்லாத அரசாகவே உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். போராடாமல், சிறை செல்லாமல், உரிமைகளுக்கு குரல் கொடுக்காமல், வெறும் கவர்ச்சியால் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்ததாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேவேளை திமுகவின் பெயரை கூறி வாக்கு கேட்டுவிட்டு நன்றி கூட சொல்லாமல் சென்ற நன்றி கட்ட கூட்டமே காங்கிரஸ் எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்த்துள்ளனர். இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைக்குழிகளில் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 275 அதிகரித்துள்ளது. மேலதிக அகழ்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் செய்ததை அடுத்து ஏப்ரல் மாத நிறைவில் 3 அகழ்வுகள் ஆரம்பித்திருந்தன. இந்த 3 கட்டத்தில் மாத்திரம் இதுவரை 34 எலும்புக்கூடுகள் செம்மணியில் கிடைக்கப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்குரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்ட கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான், பேங்க்கு போனான், எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002 4378607002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்டு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455 416-292-2455.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163335

0: இசை நிகழ்ச்சி ஜூன் 6 சரியாக மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசார்ட்டில் வர சங்கமம் 2026. ticketmaster.ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

தானியங்களுக்கு ரீஃபில் வாட்டர் பாட்டிலை வந்து கொண்டு வருவதை தவிர்த்திருக்கின்றது தடுத்திருக்கின்றது. இது தொடர்பாக ஒலிவியா சவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், இது வந்து நீங்கள் ஒரு பணம் பறிக்கின்ற ஒரு செயலாகத்தான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபீஃபாவை சாடியிருக்கின்றதையும் இங்கே சொல்லிக்கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 4168888044. லிமிடெட் லோட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம்ஸ் 711,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என்று பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000 to $80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி 4168888044. வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வேளையிலே TDSB-யிலே வருகின்ற கல்வியாண்டில் கிட்டத்தட்ட ஒரு 800 பொசிஷன்ஸ் வந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், மாகாண அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நோட்டீஸில் வந்து இது தொடர்பான விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 792 பொசிஷன்ஸ் வந்து இப்படி கட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். தொழிலாளர் அமைச்சரகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் இது ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே வந்து இந்த 792 பணியிடங்கள் குறைக்கப்பட உள்ளமை தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வந்து ஒரு இறுதியானது அல்ல அப்படின்னு சொல்லி, இதைவிட கூடாது, ஆனால் சில வழிகளில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த எண்ணிக்கை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஜோன் வெதரப், இவர் யார் என்று சொன்னால், டொரண்டோ எஜுகேஷன் ஒர்க்கர்ஸ் QP லோக்கல் 4400 அதனுடைய பிரசிடெண்ட், இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட பாடசாலைகளில் ஒரு பாடசாலை, ஒவ்வொரு பாடசாலை, அதாவது இந்த TDSB-யில் இருக்கக்கூடிய 500 பாடசாலைகளில் ஒவ்வொன்றையும் இது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். இதில் முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், இங்கே ப்ரோக்ராம் சர்வீசஸ் போன்றவை மூடப்படுகின்றன என்பது ஒரு கரிசனைக்குரிய ஒரு விடயம். அது மாத்திரமில்லாமல் ஏராளமான அடிஷனலான ரிசோர்சஸ் வந்து இந்த பாடசாலைகளுக்கு கிடைக்காமல் போகின்றது, அவுட்டோர் எஜுகேஷனே இல்லாமல் போகின்றது. இது வந்து ஒரு மோஸ்ட் வல்னரபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸை வந்து அதிக ஆபத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விடயம் அப்படி என்று சொல்லியும் இவர் தெரிவித்திருக்கின்றார். அதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால், இந்த 15 டயக்னோஸ்டிக் கிண்டர் கார்டன் கிளாஸஸ் வந்து இதில் கட் பண்ணப்படுகின்றன, எலிமினேட் பண்ணப்படுகின்றன என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக கூறப்பட்டிருக்கிறது. சிறிய சிறிய கிளாஸ் சைசஸ் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த சிறுவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் என்பது குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் வந்து பலரையும் வந்து கரிசனை கொள்ள வைத்திருக்கின்றது, கேள்விகளை தோற்றுவித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் இவர் கூறியிருக்கின்றார். 1:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் ஃபீஃபா வந்து இந்த

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சபராசா. 647-302-5748. Camsonics.com.
2: செய்யலாம்.
3: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
4: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 டேஸ் a week. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
6: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 28 இப்போவே உயர்வடைந்திருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம், 28 இப்போது வெப்பநிலை. அதே போன்று நாளைக்கும் 28 தான் அதிகூடிய வெப்பநிலை. நாளைக்கு மழைக்கான சாத்தியம் 50% அளவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கூட சிறந்த காலநிலை, அது மாத்திரமல்ல வருகின்ற வார நாட்களில் பார்த்தால் 30 வெட்டப்போகிறது வெப்பநிலை என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அலர்ட்டா இருக்கிறதுக்கு சரி. அப்படி வந்து எரிபொருள் விலையை பார்த்தால் எந்த வித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. அப்பாடா அப்படி என்று சொல்லியிருக்கு. குறைஞ்ச சந்தோஷம் இல்லாட்டி அப்படி இருக்கிறது நல்ல விஷயம். சரி, எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து இணைந்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கனால் அதனுடைய கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

2:06 புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து நாளுக்கான பாடலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிகரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 4168888044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 square feet, two-story freehold townhomes 711,000 முதல், 1800 square feet 738,000 முதல், 1900 square feet 757,000 முதல் என்று பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000 to $80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி. 4168888044. வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். ஆண்டாரியோ அரசாங்கம் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வுகளுக்கான டிக்கெட்டுகளை கடுமையான விலைகளுக்கு வந்து மறு விற்பனை செய்கின்றவர்களுக்கு எதிரான ஒரு தண்டப்பண உயர்வு தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. அதாவது இதுவரை காலமும் இந்த டிக்கெட் சேல்ஸ் ஆக்டின் கீழ் 2017 அதற்கான தரவின் அடிப்படையிலே பார்க்கையில் $10,000 தான் அவர்களுக்கான அதிகபட்ச பெனால்ட்டியாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 2 மடங்குக்கும் அதிகமாக ரெண்டு உயர்ந்திருக்கு. அதாவது $25,000 வரையில் இப்போது பிஸ்னஸஸ் அல்லது இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து இந்த தண்டப்பணம் இருக்குமாம். அதனுடைய இந்த ஒரிஜினல் விலையிலிருந்து ஃபேஸ் வேல்யூவில் இருந்து மிக அதிகமாக, அதுவும் திரும்ப திரும்ப இப்படி நீங்கள் டிக்கெட்டுக்கான விலைகளை கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான இந்த தண்டப்பணம் என்பது $25,000 வரை இருக்கும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இந்த கடுமையான நடைமுறை June 10 வருகின்ற புதனில் இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படி என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அதோடு தொடர்ந்து வந்து அது தொடர்பான அறிவுறுத்தலை அவர்களுக்கு விடுப்பார்களாம். அதை அவர்கள் பின்பற்ற தவறினால் இந்த பெனால்ட்டியோடு சேர்ந்து கோர்ட் ஆர்டர் பண்ணக்கூடிய ஃபைன்ஸ் என்று சொல்லி பார்க்கையில் இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து $50,000 வரையும், பிஸ்னஸ் அல்லது கோஆப்ரேஷன்ஸ் என்று சொல்லி பார்க்கையில் $2,50,000 வரை கூட அவர்களுக்கான அந்த அபராதம் இருக்கலாம் என்று சொல்லியும் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:09 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள் வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும் Bridal Town Dental, Dr. Jayabalan. 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு eastfm.ca.

2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்து கொண்டிருக்கின்றது. ஒரு பேரை மட்டும் வச்சு ஒரு பெரிய ஒரு முழு பாடலை கேட்ட மாதிரி ஒரு ஃபீல். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். ஒரு மேண்டேட்டரி எவாக்குவேஷன் ஒன்று டிமின்ஸ் 9 ஃபாரஸ்டினுடைய அந்த காட்டு தீ காரணமாக இப்போது இடம்பெற்றுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக முட்கூட்டியை வந்து June 2 அந்த பகுதியிலிருந்து மக்களை வெளியேறும்படி கேட்டிருந்தார்கள். அதுக்கு பின்னர் இப்போது இந்த கட்டாயமாக வெளியேறும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2,945 ஹெக்டேருக்கும் அதிகமாக இந்த தீ வந்து பரவி வருகின்றது, ஒரு பெரிய தீயாக அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து மெட்டகமி ஃபர்ஸ்ட் நேஷனுக்கு அருகே தான் இந்த காட்டு தீ ஏற்பட்டிருக்கின்றதாம். அதன் காரணமாகத்தான் அந்த பகுதியிலிருந்து மக்கள் இப்போது வெளியேறும்படி கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். போலீசார், ஹாமில்டன் போலீசார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். தாங்கள் ஒரு மிகப்பெரிய ஓடோ தெஃப்ட் ரிங்ஸை வந்து கண்டுபிடித்து கலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். டசன் கணக்கான வாகனங்களும் வந்து இதில் இவர்களோடு சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும் கண்டறிந்திருக்கின்றார்கள். இதுக்கு வந்து ப்ரொஜெக்ட் டிஸ்கனெக்ட் மற்றும் ப்ரொஜெக்ட் ஜோக் அப்படின்னு சொல்லி ரெண்டு, இது வந்து கிரேட் டொரண்டோ ஏரியா மற்றும் ஹாமில்டன் ஏரியா, இந்த பகுதிகளில் இருக்கின்ற வாகன திருட்டுகள் தொடர்பான விசாரணைக்காக உருவாக்கப்பட்டிருந்ததாம். ஹோல்டன் ரீஜனிலும் இந்த விசாரணைகள் தொடக்கப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையிலே தான் இந்த ரெண்டு பெரிய கும்பலும் வந்து இப்போது கண்டு கலைக்கப்பட்டிருக்கின்றனன்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஓக்வில் ஹோட்டல் பார்க்கிங் லாட் பகுதியிலே January 1 ஏராளமான திருட்டுகள், 28 அளவிலான திருட்டு, வாகன திருட்டு அல்லது திருட்டுவதற்கு முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அது தொடர்பாக விசாரணைகள் கிடைத்ததன் அடிப்படையிலே ப்ரொஜெக்ட் டிஸ்கனெக்ட் வந்து தொடங்கப்பட்டிருந்ததாம். அதற்கு பின்னரும் ஒவ்வொரு இதற்கான இந்த திருட்டு வேலைகளில் ஈடுபடுபவர்கள் ஒவ்வொரு பொறிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அடுத்த ப்ரொஜெக்ட் வந்து ஹால்டன் பகுதியிலே ப்ரொஜெக்ட் ஜோக் அது வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே தான் இப்போது இந்த ரெண்டு கும்பலும் கண்டறியப்பட்டு அவர்கள் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து 100 வாகன திருட்டோடு இவர்கள் தொடர்பு பட்டிருந்ததும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: டொரண்டோவின் கார்டன் எக்ஸ்பிரஸ்வே மற்றும் டான்வெலி பார்க்வே ஆகியவற்றை ஒன்டாரியோ அரசு வரும் ஆண்டு இலையுதிர் காலத்தில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்க உள்ளது. போக்குவரத்தை சீரமைப்பதற்காக டொரண்டோ மாநகர சபையுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அங்கமாக இம்மாற்றம் இடம்பெறவுள்ளது. அதுவரையில் குறித்த கடுகதி சாலைகளின் பராமரிப்பிற்காக 393 மில்லியன் டாலர்கள் டொரண்டோ மாநகர சபைக்கு வழங்கப்படும் என ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மின்வாரியத்துறையில் கடந்த திமுக ஆட்சியில் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் ஒப்பந்தங்கள் குறித்த ஆவணங்களை கொண்டு ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளமை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முறைகேடுகளோடு சம்பந்தப்பட்ட முக்கிய அதிகாரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த திருட்டு இடம்பெற்றுள்ள சூழலில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை செயலகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்குகளை அதிகாரிகள் திருடியுள்ளது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் இரட்டை வேட அரசியலும் இனவாதத்தை தூண்டிவிட்டு லாபமடையும் முயற்சிகளும் மீண்டும் அபாயகரமான நிலைக்குள் நாட்டை தள்ளுவதாக மக்கள் போராட்ட முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டி சொல்லிசை கலைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதை அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு 1 மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ் பிரெஞ்சு மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்
6: ஸ்டேஷன் வித் தி பெஸ்ட் மியூசிக்.
7: ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் ஃபீல் தி பேஸ் 102.

2:47 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 4168888044 லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027 பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-story freehold townhomes, 711,000 முதல் 1800 square feet, 738,000 முதல் 1900 square feet, 757,000 முதல் என்று பல அளவுகளில் பெறலாம். All appliances included. இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி 4168888044. சரி, இந்த வழியிலே கோ டிரான்சிட் கூறியிருக்கின்றது. வழக்கம் போட்டுதான் இந்த வார இறுதிகள் எல்லாம் வீக்கெண்டில் வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கும். அதனால டவுன் டவுன் பகுதியில் வீதி முடக்கங்கள் இருக்கலாம், அல்லது வந்து பொது போக்குவரத்துக்களில் வந்து மாற்றங்கள் இருக்கும். ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். திருத்த வேலைகள் இருக்கும், அதே போன்ற நிகழ்வுகளுக்காக அப்படி என்று சொல்லி பல மாற்றங்கள் இருக்கலாம். கோ டிரான்சிட் வெப்சைட்டுக்கு சென்று இந்த கோ டிரான்சிட் தொடர்பாகவும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 3 கோ டிரான்சிட் லைன்ஸ், யூபி எக்ஸ்பிரஸ், டிடிசி லைன் 1 என்று சொல்லி சேவைகள் வந்து மாற்றத்துக்கு உள்ளாகின்றன என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொது போக்குவரத்துக்களை பயன்படுத்துபவர்கள் அதையும் கவனித்துக் கொள்ள முடியும். ட்ரோனோ போலீசார் இன்றைக்கு வந்து ஜீன் அண்ட் ஃபின்ச் பகுதியில் ஏராளமான பாடசாலைகளை இப்போது ஹோல்ட் அண்ட் செக்யூர்

இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி என்றால், அந்த பகுதியிலே ஒரு நபர் ஒரு கன்னோடு துப்பாக்கியோடு அலைந்திருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் அந்த பகுதியில் இருக்கின்ற பாடசாலைகள் ஹோல்ட் அண்ட் செக்யூருக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பிடிபட்டாரா இல்லையாரன் சொல்லி அது தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. இந்த நபர் வந்து 6 அடி உயரமான ஒரு லைட் ப்ரவுன் காம்ப்ளெக்ஸ் ஆனவர் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தொடர்பான விவரங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அவரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் போல இருக்கு. சரி, இதன் காரணமாகத்தான் ஜேன் அண்ட் ஃபின்ச் பகுதியில் இப்போது இந்த பாடசாலைகள் இந்த ஹோல்ட் அண்ட் செக்யூருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. சிட்டி ஆஃப் டொரண்டோ இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறது. நேற்று வந்து கார்டன் எக்ஸ்பிரஸ்வே ஒரு எமர்ஜென்சி க்ளோஷரை எதிர்கொண்டிருந்தது. ஏனென்று சொன்னால் சிவியரான போட்ஹோல்ஸ், இந்த போட்ஹோல்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. கடுமையான ஒரு சிவியரான நிலையில் காணப்பட்டதால் உடனடியாக திருத்த வேலைகளுக்காக மூடப்படுகின்றது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் நாளைக்கும் இது தொடரப்போகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை காலை 6 மணியோடு அனைத்து லேன்களும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்ல இருக்கின்றேன். இதுவரை நிறைவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ருஷி. இனிமையான வணக்கம் நேர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: AJX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
3: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். June 13 பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479-62-1569, 6479-62-1569.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
11: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

மூன்று மணி எட்டு நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் 28 டிகிரி செல்சியஸ் வெயில் பிரதானமாக இருக்கிறது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 27 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். பின்னரான நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. அலுவலக தொடர் விளக்கம் 416-824-1212 eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரங்கில் புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக லக்ஷங்கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லோட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் செப்டம்பர் 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ் $711,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் $738,000 முதல் 1900 ஸ்கொயர் ஃபீட் $757,000 முதல் பல்வேறுபட்ட அளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையினை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளதென தெரிவிக்கின்றார் லக்ஷங்கந்தசாமி 416-888-8044.

0: favorite music on your favorite station. 102.7 East FM. Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390 416-844-7390
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infinity QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960 437-477-7960.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
1: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Ganga Textiles and Fashion வழங்கும் closing sale. Sarees $400, shalwars $400, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, காப்புகள், தோடுகள், chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch. 416-474-1016.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
7: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர் ஸ்மார்ட். அழையுங்கள் 437-984-1060. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
0: East FM 102.7 கேட்டாலே. East FM 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம். சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: சூடான கோழி பிரியாணி ரூபாய் 5. ஆஹா, நம்ம நாட்டில் அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்துறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. எங்கே உட்காரலாம் சேர கணமே? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வாமிட் படுற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ். மெனு கார்டு இருக்காப்பா?
3: என்னது?
2: ஐயோ, ஒரு பிளேட் பிரியாணி கொடு.
3: ஆ,
2: நல்ல லெக் பீஸா வைடா.
3: ஆமாம், வர்றவங்களாம் லெக் பீஸ் கேட்டா. நான் எங்கே போடுறது? கோழிக்கு இருக்க ரெண்டு கால் தான்.
2: இந்த 5 ரூபா அப்படி
3: கொண்டா.
2: என்னடா கால் ரொம்ப சூம்பி போயிருக்குதே, போலியோ அட்டாக் ஆன கோழியா?
3: யோ, நீ தர 5 ரூபாய்க்கு யானை கலையா வைப்பான், சாப்பிட்டு போயா?
2: சரி சரி, ஓவரா பேசாத, பேனை போட்டு கசகசன் வருது. நீ பிளாட்ஃபார்ம் கொண்டு மறந்துட்டேன். ஓன் கடையா?
3: ஆமா ஆமா.
2: சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா.
3: நல்லா தான் இருக்கு, சாப்பிடு.
2: என்ன என்ன யூஸ் பண்ற?
3: எல்லாம் நல்ல எண்ணெய் தான்.
2: நல்ல எண்ணெயா? போதுண்டாப்பா. பிஸ்லரி இருக்கா?
3: இல்ல.
2: அக்குவா ஃபீனா?
3: அக்காவை பத்தி பேசுற செருப்பால் அடிப்பேன்.
2: ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது உங்க கிட்ட. எப்பா டே, கொஞ்சோண்டு தண்ணி கொடுறா, கையை மட்டும் கழுவிக்கிறேன்டா. என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே? யோ வாயா, ஏப்ப விடும்போது அடிக்கடி காக்கான் சவுண்ட் வருதே.
4: என்ன துண்ண?
2: ஆக்சுவலி டுடே மை லஞ்ச் வாஸ்.
4: ஏய் நிறுத்து, என்ன சொல்ற?
2: 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன்.
4: 5 ரூபா பிரியாணியா? காக்கா பிரியாணி துண்ணா அப்படின்னா காக்கா குரல் வரமா? உன்னி கிருஷ்ணன் குரலா வரும்
5: காக்காவா?
2: ஏமா பசிக்குதுமா? ஏமா இலைய போட்டு நாங்க இங்க உட்காந்துருக்கோம், நீ சோத்து உருண்டை தூக்கிட்டு எங்க போற?
6: இன்னைக்கு கிருத்திகடா முதல்ல காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்.
2: காக்காய்க்கு வைக்கணுமா? அப்புறம் ஏன் வடாம் காயப்படும் போது காக்கா அதை கொத்தி தீக்க வந்தா அதை விரட்டுறீங்களா?
7: அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா.
2: சாதா காக்காய சொன்னா அண்டங்க காக்காய்க்கு கோவம் வர்றதப்பா. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பாத்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி, தண்ணியா குடி.
1: சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
1: FM 102.7 EastFM.ca EastFM தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் பொருளாதார நிலைமைகள் மந்தநிலை ஒன்றுக்குள் பொருந்தும் வகையில் உள்ள போதிலும் இவ்வாண்டு நிறைவுக்கு முன்னர் மீண்டும் 1.2% வளர்ச்சியை காணும் என பொருளாதார கூட்டுறவு மற்றும் அபிவிருத்திக்கான அமைப்பான OECD தெரிவித்துள்ளது. 2027 கனடாவின் பொருளாதாரம் வலுவடைந்து செல்லும் எனவும் அது எதிர்வு கூறியுள்ளது. உலகின் முக்கிய சக்திவள ஏற்றுமதியாளராக உள்ள கனடாவின் பலம் அடுத்த 2 ஏற்றுமதி அதிகரிக்க உதவும் எனவும் OECD தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்து 25 ஆகிய பின்னரும் ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்ற வக்கில்லாத அரசாகவே உள்ளதென எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். போராடாமல், சிறை செல்லாமல், உரிமைகளுக்கு குரல் கொடுக்காமல், வெறும் கவர்ச்சியால் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்ததாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேவேளையில் திமுகவின் பெயரை கூறி வாக்கு கேட்டுவிட்டு நன்றி கூட சொல்லாமல் சென்ற நன்றி கெட்ட கூட்டமே காங்கிரஸ் எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரித்திருந்தனர். இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளில் இதுவரையில் கண்டறியப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 275 அதிகரித்துள்ளது. மேலதிக அகழ்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் செய்ததை அடுத்து ஏப்ரல் மாத நிறைவில் 3 அகழ்வுகள் ஆரம்பித்திருந்தன. இந்த 3 மாத்திரம் இதுவரையில் 34 எலும்புக்கூடுகள் செம்மணியில் கிடைக்கப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் FM கேளுங்க.
4: Everything you like, everything you need is found only here.
3: ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 3:38 உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசை எங்கும் கிழக்கு. ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்க முடியும். ஸ்வர சங்கமம் 2026 வருகின்ற சனிக்கிழமை மாலை இடம்பெறப்போகின்றது. பிக்கரிங் கசினோ ரிசோர்ட் அரங்கத்தில் பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. சரியாக மாலை 6:01 நிகழ்ச்சி ஆரம்பமாகும் என அறிய தந்திருக்கின்றார்கள் கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஸ் மற்றும் ட்ரோனோவினுடைய இளம் முன்னணி பாடகர்கள் மற்றும் தென்னிந்திய இசைக்குழுவினருடன் இணைந்து வழங்குகின்ற மனதை மயக்குகின்ற ஒரு இசை இரவாக இந்த ஸ்வர சங்கமம் 2026 நடைபெறப்போன்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. எங்களோடு நேரடியாக பிரபல பின்னணி பாடகர்கள் உங்கள் உள்ளம் கவர்ந்த சத்யபிரகாஷ் ஈஸ்ட் எஃப்எம் கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சத்யபிரகாஷ்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலசமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு.
0: கனடிய மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர், பரிச்சயமான பாடகர், திருப்பியும் வந்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு இந்த பயணம் எல்லாம்?
1: ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது.
0: ஸ்மூத்தாக வந்து அப்படியே சேர்ந்துட்டீங்க. வேண்டாம், நிறைய நிறைய பாடல்கள் அப்படியே இந்த சுவர சங்கத்திலே நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கு முன்னால் எப்படி ஒரு சூப்பர் சிங்கர் ஆரம்ப கட்டத்திலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சி ஒரு அறியப்பெற்ற ஒரு பிளேபேக் சிங்கராக இப்போ இருக்கிறீங்க, எப்படி இந்த இசைப்பயணம் போய் கொண்டிருக்கு சத்யபிரகாஷ்?
1: ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. யூனிவர்ஸுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய மியூசிக் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மியூசிஷியன். என்னோட அப்பா அம்மா இல்லை என்னோட ஃபேமிலியில் யாரும் மியூசிக் ரிலேட்டடாகவோ ஒரு மியூசிக் கற்றுக்கிட்டவங்களோ யாரும் கிடையாது. ஸோ நான் வந்து சின்ன வயசில் பாடுறது பார்த்து, என்னோட தாத்தாக்கு சின்ன வயசில் பாடணும்னு ஆசை, அவர் பாட முடியல, பேரை நல்லா பாடுறானே இவனை பாட்டு கிளாஸில் சேர்த்து விடுங்க அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த ஒரு ஒரு மியூசிக் லேர்னிங் ஒரு நல்லா போயிட்டு, அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் மூலமாக லைஃப் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 250-60 சாங்ஸ்க்கு மேலே திரைப்படங்களுக்கு மட்டுமே கூட நான் பாடியிருக்கேன் இப்போ.
0: ஆமாம் ஆமாம்,
1: அது எல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான் பார்க்குறேன் நான்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. தொடர்ந்து நிறைய நிறைய நல்ல நல்ல பாடல்கள். இப்போ இந்த இசை வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது உங்களுக்கான இலக்குகள் ஏதாவது கோல்ஸ் எல்லாம் நிறைய செட் பண்ணியிருப்பீங்க, அதை நோக்கிய அந்த ஜேர்னி போகிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்குதா? என்ன மாதிரி
1: திருப்திங்கிறது வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இருக்காது, பட் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து நான் சின்ன வயசில் வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு மியூசிக் தான் பண்ணணும் அப்படின்லாம் வீட்டில் கேட்கும்போது அவங்க ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா என்ன ஒன்றுமே தெரியாது, லைக் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாது, இது ஃபுல் டைம் எடுத்தால் எப்படி இருக்கும் லைஃப்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ரொம்ப யோசிச்சாங்க. பிகாஸ் தே ஆல்சோ கம் ஃப்ரம் அ வெரி லைக் ஒரு ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டு அண்ட் ஃப்ரம் வில்லேஜ். மதுரையில் பிறந்தேனா, அப்பா அம்மா வந்து ஆக்சுவலி மதுரை தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான எக்ஸ்போஷர் இல்லை, சிட்டி எக்ஸ்போஷரே இருக்கலை. ஸோ அப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. பட் ஒரு ஒரு ஒரு சில வருஷங்கள் கழித்து இந்த சூப்பர் சிங்கர்லாம் நடந்து அதில் மூலமாக ஒரு ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சி நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்து அந்த மாதிரி நிறைய படங்களில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, ஸோ அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கல. பட் நடந்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே நடந்துட்டுருக்கேன். ரியலி ஹாப்பி அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங். பட் இந்த ட்ரெஜெக்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக மேல் நோக்கி போயிட்டுருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ ஆரம்ப கட்டத்துலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரியே ஒன்றும் தெரியாது என்று சொல்லி உங்களுடைய பேரண்ட்ஸ் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய ஜேர்னியை தொடங்கியிருக்கீங்க. ஆனால் லெஜெண்ட்ரிய இசை பாடல்கள் இசையில் பல நல்ல நல்ல பாடல்களை பாடுகின்ற வாய்ப்பு பாட்டு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது எப்படி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஹவ் காட் சோ ஃபர். ரைட் ஃப்ரம் என்னுடைய முதல் பாடல் அனிருத் அவரோட இசையில் அமைந்தது. அது வந்து அதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் தனுஷ் அவர்கள். நான் வந்து ஃபைனல்ஸில் அங்கே ஸ்டேஜில் பாடும்போது அப்பயே ஸ்டேஜில் வந்து சொன்னார், நீங்கள் வந்து வின் பண்ணணும், ஆனால் வந்து உங்களுக்கு அது வந்து ஓட்டிங்கில் வந்து வரல, பட் எனக்கு வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது, நான் உங்களை வந்து கண்டிப்பாக என்னோட படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. தட் இஸ் ஹவ் போனி போ ரீமிக்ஸ் ஹேப்பன். அதுதான் என்னோட முதல் பாடலாக ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் நிறைய பாடல்கள் ரஹ்மான் சாராக இருக்கட்டும், இமான் சாராக இருக்கட்டும், ராஜா சாருக்குமே அவருடைய 1000வது படத்தில், அண்ட் வித்யாசாகர் சார் அவருக்கு 2-3 பாடல்கள் பாடினேன். அதில் ஒரு பாடல் 2017க்கானது இப்போ ஸ்டேட் அவார்டு கிடச்சிது ஃபார் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர். அது மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சாருக்கு நான் பாடின பாடல். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய பாடல்கள், ஷான் ரோல்டன், சந்தோஷ் நாரன், இந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது.
0: கண்டிப்பாக எல்லா ஜெனரேஷன் மியூசிக் டைரக்டர்ஸையும் ஒர்க் பண்ண வாய்ப்பு, அது மிகப்பெரிய ஒரு பிளஸிங். கண்டிப்பாக இந்த பாடல்கள் பற்றி பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு பாட்டு நாங்கள் கேட்டுடலாம். முக்கியமாக இன்றைக்கு எஸ்பிபி அவர்களுடைய பிறந்த நாள், இசைஎஃப்எம் கூட அவர்தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பித்து வச்சார். அந்த அடிப்படையில் நாங்கள் அவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து கொள்ளலாம். ஒரு எஸ்பிபி பாட்டு மாதிரி ஏதாவது சத்யபிரகாஷ் போய் சில கேட்கலாமா?
1: கண்டிப்பாக. ஆக்சுவலி அவருடைய பாடல்கள் ஒரு பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி எனக்கு பிரிச்சு வைக்கிறதில்ல. அவர் பாடின எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட மறைவுக்கு பிறகு அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணணும்னு சொல்லி ஒரு எல்லா மியூசிஷியன்ஸையும் காண்டாக்ட் பண்ணி நான் வந்து அவர் பாடின பாடல்களோட பல்லவி மட்டுமே வச்சு ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருந்தேன். ஒரு டியூன் பண்ணி சங்கர் சார்லேருந்து உன்னி சார், ஸ்ரீனி சார், அனு மேம், சித்ராமா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு லைன் பாடினாங்க அந்த பாட்டை. இட் கோஸ் லைக்,
2: வானந்தொட்டு போன பாட்டு தலைவன்

0: இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா ஒரு
1: நீங்களே உருவாக்கி
0: பாடல்கள் வச்சு பண்ணின ஒரு பாடல்.
1: லிரிக்ஸ் வந்து நீங்க தான் செய்வீங்களா? அவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் வச்சு அதையும் அது ஒரு அர்த்தம் பாடுறது மாதிரி மிக அழகாக இருந்தது. இப்ப நாங்க ஒரு எஸ்பிபியின் ட்ரிபியூட்டோ எஸ்பிபியோட பாட்டு கூட நீங்க எஸ்பிபிக்கு ட்ரிபியூட் தர ஒரு பாட்டு பாட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த உங்களுடைய இந்த தொடர்ச்சியான இந்த ஜேர்னி என்று பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் இந்த இசைத்துறையில் ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு கோல் இருந்தா எதுன்னு சொல்லுவீங்க?
0: இல்லை, எப்பயுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரி தான் அப்படிங்கிறது முடிவு ஆயிடுச்சு. ஸோ இது தாண்டி நான் வந்து படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பட் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இதை விட்டுட்டு சென்னையில் ஃபுல் டைம் வந்து ட்ரை பண்ணினாதான் ஏதோ எது எதுவாக இருந்தாலுமே ஃபுல் டைமாக ஒரு ட்ரை பண்ணும்போது அதுக்கான ஒரு ஒரு பவர்னு ஒன்று இருக்குல்ல.
1: ஐ
0: திங்க் எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, நான் ஃபஸ்ட் சென்னை வந்த புதுசில் வந்து வேலை ஏதோ ஒன்று போயிட்டு சைடில் வந்து மியூசிக் ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒன்னி சார் சொன்னா, டேய் நீ எல்லாம் வேலைக்கெல்லாம் போகாத, நீ எல்லாம் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, நீ பாட்டு தான் பாடணும். சந்தோஷ் நாராயணன் அப்போ அந்த டைம்ல தான் அவர் அட்டகத்திங்க ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருந்தாரு, அவருக்கு நான் டெமோ எல்லாம் அமைச்சிருக்கும் போது இந்த மாதிரி சொன்னேன் சைட்ல ஒர்க்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி. ஏய் ஒர்க்லாம் பண்ணலாம் நாசமா போயிடுவாரு, என்ன இவரும் சாபம்லாம் விடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு, பட் இவ்வளோ பேர் சொல்றாங்களே சரி நம்ம ஃபுல் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைமாவே ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அப்போல இருந்து ஓரளவுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு தோணாத அளவுக்கு கடவுள் நம்ம நல்லா வச்சிருக்காரு.
1: கண்டிப்பா நல்ல விஷயம். நீங்க சொன்ன மாதிரி தம்மையிலே வேறு பாடகர்கள் கூட இப்ப இங்கு வந்தபோது உன்னிமேனன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார், இப்படி தான் வேலை ஃபுல்லா ஃபுல் டைம் வேலை செய்து கொண்டு அதை விட்டுட்டு தான் வந்து அப்படியே இந்த இசைத்துறையில் நுழைந்து சாதித்தார். அப்பாரு நீங்களும் நிச்சயமா அதில் கவனம்
0: பாடுறது மட்டும் இல்லாம I've been doing other things also. மியூசிக் ப்ரொடக்ஷன், மியூசிக் சூப்பர்விஷன், ஆடியோ டைரக்ஷன், கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் அண்ட் மியூசிக், இந்த மாதிரி நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கோக் ஸ்டுடியோ தமிழ் நடந்தது, அதனுடைய சீசன் டூட கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது மியூசிக்குள்ளே தான், இதுக்கு பக்கத்துல என்னென்னலாம் எனக்கு பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, மியூசிக் ப்ரொடக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரெக்கார்ட் ப்ரொடக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன்.
1: கண்டிப்பாக அந்த டெக்னிக்கல் சார்ந்த விடயங்கள் அதிலையும் நீங்கள் ஆர்வம் செலுத்துறீங்க. இந்த ஸ்வர சங்கமம் 2026 பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு எதிர்பார்ப்புக்குரிய நிகழ்ச்சியாக காணப்படுகின்றது. இந்த நிகழ்வில் எப்படியான விடயங்களை பாடல்களை நாங்கள் சத்யபிரகாஷம் இருந்து எதிர்பார்க்கின்றோம்?
0: சத்யபிரகாஷ் இந்த பாட்டுலாம் பாடுவாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா அந்த பாட்டு கண்டிப்பா இருக்கும்.
1: நிஜமா?
0: ஏன்னா வந்து சஞ்சய் ஒரு நல்ல மியூசிஷியன், ஒரு நல்ல மியூசிக் லவர். ஸோ அவர் வந்து பாட்டுலாம் ரொம்ப பிக் அண்ட் சூஸ் பண்ணி தான் போட்டிருக்காரு. ஸோ லிஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நல்ல லிஸ்ட், நல்ல பாடல்களினுடைய கோர்வையை எதிர்பார்க்கலாம். அண்ட் அனு மேம் கேள்வி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா வந்து அவங்க சாஃப்டான பாடல்களும் பாடுவாங்க, அதிரடியான பாடல்களும் பாடுவாங்க, எந்த மாதிரியான பாடலும் துள்ளலான பாடலாக இருந்தாலும் சரி, மனசை அப்படியே லைக் சாஃப்டாக ஆக்கக்கூடிய ஒரு மெலடி சாங்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய நிறைய சாங்ஸ் பாடினவங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷன்லேயும் சாங்ஸ் அவங்க கூட பாட போகிறோம் நாங்கள். அண்ட் என் கூட அபிலாஷ் இருக்க போகிறாரு. அண்ட் இப்போ நம்ம ஊரை சேர்ந்த ரொம்ப அழகான பாடகர்கள் நிறைய பேர் கலந்துக்க போகிறாங்க, கெனேடிய தமிழ் பாடகர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஃபன்னான ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸ்வர சங்கமம் 2026 வருகின்ற சனிக்கிழமை மாலை இடம்பெற இருக்கின்றது. பிக்கரிங் கசினோ ரிசோர்ட் அரங்கத்தில் மாலை 6:00 இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. குறிப்பாக கலைமாமணி அனுராத ஸ்ரீராம் அத்தோடு உங்கள் உள்ளம் கவர்ந்த சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் புகழ் அபிலாஷ் மற்றும் பல பாடல்கள் தென்னிந்திய இசைக்கலைஞர் ஒன்றிணைந்து வழங்குகின்ற ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாக கொண்டிருக்கின்றன. நீங்கள் டிக்கெட் மாஸ்டர் .ca உங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அல்லது நீங்கள் விவரங்களுக்கு அழைக்க முடியும் 6473365529. நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்னதாக இன்னும் ஒரு பாட்டோட நிறைவு செய்து கொள்ளலாம் சத்யபிரகாஷ்.
0: கண்டிப்பாக. என்ன பாடலாம்?
1: ராசாலி. கண்டிப்பா அதை தாண்டி போக முடியுமா?
0: பறக்கும் ராசாளியே ராசாளியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு.

0: யார் சொல்வது அன்பை, முதலில் யாரைவது யாரை வதம்பை.
1: நன்றி நன்றி நன்றி. அந்த ராசாலிய நீ போவா நிப்பாட்டுவீங்களோன்னு யோசிச்சேன். ரொம்ப நன்றி, மிக அருமையான பாடல். நன்றி அந்த பாடலை நேரடியாக பாடியமைக்கு. நன்றி சத்யபிரகாஷ் இந்த நேரத்தில் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டுடியோவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், நல்ல பாடல்களை கேட்டிருக்கிறோம். உங்களை நாங்களும் ஸ்வர சங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்கு மிகவும் ஆவலாக வெயிட் பண்ணுகின்றோம். இந்த நேரத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு பொழுது பேசலாம்.
0: தேங்க்யூ ஸோ மச். கேட்டுட்டு இருக்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டிக்கெட்ஸ் master.ca-ல வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வாங்க. கண்டிப்பாக ஒரு என்ஜாயபிளான ஒரு ஈவெண்ட்டாக இது இருக்க போகுது. ஸோ எல்லாரையும் நேரில் சந்திச்சு செம்மையாக வைப் பண்ணலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 3:50 இருக்கின்றது. இது திசை எங்கும் கிழக்கு.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 3:54 உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கவரிங்கில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக லக்ஷங்கந்தசாமி 416-888-8044 லிமிடெட் லோட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் 711,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என பல்வேறுபட்ட அளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். ஓல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையினை விட 50 to 80,000 டாலர்கள் குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷங்கந்தசாமி 416-888-8044.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைநனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம் 416-895-4457 முகுந்தன் கனகரட்னம் 416-303-0910.
3: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ 416-649-63 88.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
11: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் என்பி மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
12: தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:04 உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. வெளியில் 28 டிகிரி செல்சியஸ் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் 27 டிகிரி செல்சியஸ் வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். பின்னரான நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் நாளைய நாளில் இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றினூடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca-வுக்கு செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலகுவாக இலவசமாக எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca-விலும் நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணியும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். நேரம் 4:05 ஆகி திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514 4164
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
8: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
9: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
10: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் 4:18. உலக நாடுகளுடைய பாதுகாப்பு செலவினம், குறிப்பாக இராணுவத்துக்கான செலவினம் என்பது 2.9 trillion டாலர்களை கடந்த ஆண்டு எட்டியிருப்பதாக புதிய தரவுகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த தரவுகளின் அடிப்படையில் அதிகளவில் இராணுவத்துக்காக செலவிடுகின்ற நாடுகள் எவை என்பது பற்றிய தரவரிசையும் வெளியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் முன்னணி இடத்தில் அமெரிக்கா இருக்கின்றது. நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக உலகில் இராணுவத்துக்காக செலவு செய்யப்படுகின்ற, ஆயுதப்படைகளுக்காக செலவு செய்யப்படுகின்ற தொகையினை எடுத்து பார்க்கின்ற 33% மேலாக அமெரிக்காவே செலவழிக்கணுமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. கடந்த ஆண்டினை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கான இந்த இராணுவ செலவினங்கள் 954 billion அமெரிக்க டாலர்களாக இருந்திருக்கின்றது. இது அடுத்த 3 இடங்களில் இருக்கின்ற நாடுகளின் ஒட்டுமொத்த செலவினை கூட்டினால் கூட அதைவிட அதிகமானது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இரண்டாவிடத்தில் சீனா இருக்கின்றது. 336 billion அமெரிக்க டாலர்களை இராணுவ செலவினங்களுக்காக அது செய்திருக்கின்றது கடந்த ஆண்டில். மூன்றாவிடத்தில் ரஷ்யா 190 billion டாலர்களை செலவழித்திருக்கின்றது. நான்காவிடத்தில் ஜெர்மனி 114 billion டாலர்கள். ஐந்தாவிடத்தில் இந்தியா இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இராணுவ செலவினங்களுக்காக கடந்த ஆண்டு 92 billion அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஆறாவிடத்தில் ஐக்கிய ராஜ்யம் 89 billion, அதே வழியில் 7வது இடத்தில் யுக்ரைன் இருக்கின்றது. யுக்ரைன் 84 billion டாலர்களை இவ்வாறு இராணுவத்துக்காக கடந்த ஆண்டு செலவழித்திருப்பதாக இந்த பட்டியல் தொடர்ந்து செல்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:20. இது திசையெங்கும் கிழக்கு.

நேரம் 4:25 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரை லெச்செஸ்டர் ரீவேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் புத்தமுதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோல் சொன்னினை 650,000 டொலர்களிலிருந்து சொந்தமாக்க லட்சம் கந்தசாமி 416-888-8044. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ் 711,000 டாலர்கள் முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 டாலர்கள், 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 டாலர்கள் முதல் பல்வேறுபட்ட அளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையினை விட 50,000 டாலர்கள் குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லட்சம் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: காற்றில் பரவும் இசை போல. தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோவின் கார்டனர் எக்ஸ்பிரஸ் வே மற்றும் டோன்வெலி பார்க்வே ஆகியவற்றினை ஒன்டாரியோ அரசு வரும் ஆண்டு இலையுதிர் காலத்தில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்க உள்ளது. போக்குவரத்தை சீரமைப்பதற்காக டொரண்டோ மாநகர சபையுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அங்கமாக இம்மாற்றம் இடம்பெறவுள்ளது. அதுவரையில் குறித்த கடுகதிச்சாலைகளின் பராமரிப்புக்காக $393 மில்லியன் டொரண்டோ மாநகர சபைக்கு வழங்கப்படும் என ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டு அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மின்வாரியத்துறையில் கடந்த திமுக ஆட்சியில் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் ஒப்பந்தங்கள் குறித்த ஆவணங்களை கொண்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளமை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முறைகேடுகளோடு சம்பந்தப்பட்ட முக்கிய அதிகாரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த திருட்டு இடம்பெற்றுள்ள சூழலில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமைச் செயலகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்குகளை அதிகாரிகள் திருடியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் இரட்டை வீடு அரசியலும் இனவாதத்தை தூண்டிவிட்டு லாபமடையும் முயற்சிகளும் மீண்டும் அபாயகரமான நிலைக்குள் நாட்டை தள்ளுவதாக மக்கள் போராட்ட முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டி சொல்லிசை கலைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதை அது சுட்டிக்காட்டியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7 East FM.ca.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா June 5 வெள்ளி மாலை சப்பரம் June 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும் June 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து June 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா June 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள் டிவி லேப்டாப் ஐபோன் சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building in உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார் 6477665189.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:45 உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் சொன்னினை $650,000 சொந்தமாக லட்சங்கந்தசாமி. லிமிடெட் லோக்கல் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் 2026. லட்சங்கந்தசாமி தொடர்பு கொள்ள 416-888-8044. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம்ஸ் 711,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல் 1900 ஸ்கொயர் ஃபீட் $757,000 முதல் பல்வேறுபட்ட அளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையினை விட 50,000 குறைவாக உள்ளதென தெரிவிக்கின்றார் லட்சங்கந்தசாமி. 416-888-8044. நேரம் 4:46. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா அணிந்து வழங்குகின்ற ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடல்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்குகின்ற பிரம்மாண்டமான மனதை மயக்குகின்ற இசை இரவு. ஜூன் 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில் ticketmaster.ca மூலமும் குறிப்பிட்ட சில இடங்களிலும் இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாக வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். விவரங்களை அறிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை ரசித்து மகிழ அழையுங்கள். 647-336-5529 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:51 கோஃபி டபுள் டபுள் உங்களை 5 மணிக்கு சந்திக்க இருக்கின்றது. 4:51 இருக்கின்றது. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை அனுப்பி வைக்க முடியும். இத்தோடு நாங்கள் இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினையும் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும். இளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 6475344509 6475344509. மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998 6478334998.
5: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்க் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள். 416-752-1524 அல்லது 647-854-8384.
1: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.

0: நேரம் 5:01 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்வது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களினாலும் கூட 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5-5-4-4-0-4-0-4-1-6-5-5-4-4-0-4-0.
0: இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேருடன் நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: அப்பன், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க அப்பன்?
0: வருஷம் 16 வருஷம் வயசுல அப்பனுக்கு வருஷம் எல்லாம் வசந்த மருந்தாலே அப்படி கொஞ்சம் குழம்பும். அதே சமர் தொடங்கினாலும் அப்பனுக்கு ஒரு எப்பன் குழப்பம். சரி சரி, வேலை எண்ணிக்கிறீங்களா? சரி சரி, இத்தனை மணி வேலை எண்ணிக்க அப்பன்?
2: 6 மணி.
0: சரி சரி, பாட்டு வருது உங்களுக்காண்டி கேட்கலாம், இன்னும் பேசலாம். நன்றி, இணைந்தோண்டமைக்கு.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. கோஃபி டபுள் டபுள் 7 மணி வரை ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040, 416-554-4040.

0: 5:07 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நீயர் இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்ல சுவாமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க செல்வகுமார்? செல்வ செழிப்போட இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன ஒரு வேலை முடிஞ்சு வீட்டை வந்தாச்சா? போய் கொண்டிருக்கீங்களா?
0: என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு மின்னல் அமரன் படத்துல இருந்து மின்னலை அந்த பாட்டு.
1: ம், வாமா மின்னல் ரெண்டு மாதிரி வருது பாருங்க பாட்டு.
2: மின்னலை
1: பாட்டு வருது, கேட்கலாம். நன்றி, இணைந்து செல்வகுமார்.
0: நன்றி வணக்கம்.

0: நேரம் 5:12 இருக்கின்றது. இஸ்ட் எஃப் எம் எல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், ரிஷிகாந்த். நான் பார்த்திபன் கிடைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க பார்த்திபன்?
2: நலமாக இருக்கிறோம், நீங்கள்?
1: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் பார்த்திபன்?
2: என்றென்றும் காதல் படத்துல இருந்து ஓத்தன்றலி என்ற பாட்டு.
0: சரி, உங்களுக்காண்டி பாட்டு வருது கேட்க போறோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க பார்த்திபன் ஈவினிங்ல?
2: வேலை முடிஞ்சு வழியில கடைக்கு வந்துட்டு அதுல இருந்தோண்டு பாட்டு கேட்டுட்டு போவோம்.
0: வேலை முடிய அடுத்த வேலை வந்துட்டு அப்படியே கடைக்கு போற வேலையா? உண்டு
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹோம் 711,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என பல அளவுகளில் பெறலாம். ஓல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளதென தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044.
0: ஈஸ்ட் எஃப்எம்எல் கோஃபி டபுள் டபுள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். இந்த பாட்டுக்கும் இன்றைய நாளுக்கும் ரெண்டு பொருத்தம் இருக்கு. முக்கியமான பொருத்தம்
1: என்ன பொருத்தம்
0: என்னன்னு சொன்னா, எஸ்பிபி யோட பிறந்த நாள். எஸ்பிபி பாடின பாட்டு, இந்த பாட்டை எஸ்பிபி யோட சேர்ந்து அனுரா சிறாம் பாடி இருக்கிறோம். அந்த பொருத்தம் என்ன பொருத்தம்? ட்விஸ்ட்.
1: என்ன ட்விஸ்ட் சொல்ல மாட்டேன்.
0: நீங்களே கேட்டு நீங்களே சொல்ல மாட்டேன் சொல்றீங்களா? அதான் ட்விஸ்ட்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4168 9552. இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours, 416-474-1398, 416-821-6929.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 5:22 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
7: வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
6: நன்றி,
7: வணக்கம். நன்றி. 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 5:23 ஆக இருக்கின்றது.

0: நேரம் 5:29 இஸ்டெஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: விளம்பரதாரர்கள் நேயர்கள் ஒளிபரப்பாளர் இருவருக்கும் ராம் அலெக்சாண்டருடைய வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ராம் அலெக்சாண்டர், எப்படி இருக்கிறீங்க?
2: ஓம் நலமா இருக்கணும். எப்படி உங்களோட சுகம்?
0: நல்லா தான் இருந்தா நீங்க கலைக்கிறப்ப எங்களுக்கே பதறது ராம் அலெக்சாண்டர். நாம இதா பிள்ளையா காய்ச்சிருவோம்.
2: அப்படியா? நான் 30 வருஷமா வானொலியில இருக்கிற நேயர்கள் நானும் ஒரு ஆள்.
0: அந்த அனுபவம் தெரிகின்றதா? நீங்க சொன்ன வணக்கம் சொன்ன விதத்துல. நன்றி நன்றி, பேசுறது சந்தோஷம். எப்படி போகுது நாளையில உங்களுக்கு?
2: ஓம் ஐயா பரவாயில்ல, இப்பதான் இலங்கை இருந்து வந்தேன். இப்ப 2-3 நாள் அப்பா திருப்பி வெளிக்கிட்டாச்சு.
0: இப்பதான் இலங்கை போய் வந்திருக்கீங்க
2: ஐயா? ஒரு 3 மாசம் இங்க நிப்பேன், அங்க போய் 3 மாசம் அங்க நிப்பேன், இங்க வந்து 10 நாள் நின்றுட்டு
0: போயிருவேன். சரி சரி சரி, அப்ப திருப்பி போய் வெளிக்கிட. சரி, திருப்பி
2: 4 நாள்ல பயணம்.
0: சரி சரி சரி, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு ராம் அலெக்சாண்டர்.
2: ஓ, இது ஒரு பழைய பாட்டோடு சேர்ந்ததுதான். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருத்தும், காணாதவோ உருவோ கண்ணுக்குள்ளே நிற்கும். இந்த பாடல்
0: அந்த பாட்டு உங்களுக்கு அணிவது கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு ராமலக்ஷ்மி.
2: வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் இல் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
4: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal. Bad Credit, Consult Proposal, Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei Udanukkudan Email Oodaga Update Seyyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406,
5: 416-916-908-5656. East FM, Tamil,
1: Seedigal. கனடாவின் பொருளாதார நிலைமைகள் மந்தநிலை ஒன்றுக்குள் பொருந்தும் வகையில் உள்ள போதிலும், இவ்வாண்டு நிறைவுக்கு முன்னர் மீண்டும் 1.2% வளர்ச்சியை காணும் என பொருளாதார கூட்டுறவு மற்றும் அபிவிருத்திக்கான அமைப்பான OECD தெரிவித்துள்ளது. 2027 ஆண்டினூடான கனடாவின் பொருளாதாரம் வலுவடைந்து செல்லும் எனவும் அது எதிர்வு கூறியுள்ளது. உலகின் முக்கிய சக்திகள ஏற்றுமதியாளராக உள்ள கனடாவின் பலம் அடுத்த 2 ஆண்டுகளில் ஏற்றுமதி அதிகரிக்க உதவும் எனவும் OECD தெரிவித்துள்ளது.
0: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்து 25 நாட்கள் ஆகிய பின்னரும் ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்ற வக்கில்லாத அரசாகவே உள்ளதென எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். போராடாமல், சிறை செல்லாமல், உரிமைகளுக்கு குரல் கொடுக்காமல், வெறும் கவர்ச்சியால் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்ததாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேவேளையில் திமுகவின் பெயரை கூறி வாக்கு கேட்டுவிட்டு நன்றி கூட சொல்லாமல் சென்ற நன்றி கெட்ட கூட்டமே காங்கிரஸ் எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்த்துள்ளனர்.
1: இலங்கையில் ஜால் செம்மணி மனித புதைக்குழிகளில் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 275 அதிகரித்துள்ளது. மேலதிக அகழ்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் செய்ததை அடுத்து ஏப்ரல் மாத நிறைவில் 3ம் கட்ட அகழ்வுகள் ஆரம்பித்திருந்தன. இந்த 3ம் கட்டத்தில் மாத்திரம் இதுவரை 34 எலும்புக்கூடுகள் செம்மணியில் கிடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
5: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:39, இது காஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க உடுப்பிட்டியூர் ராஜா? நாங்களும் ராஜா லெவலுக்கு இல்லாட்டியும் ஏதோ சாமானிய மனுஷனா ஓகோண்டு இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு உடுப்பிட்டி ராஜா?
1: நன்றி வணக்கம். 4 6 5 5 4 4 0 4 0.

0: music on your favorite station 102.7 East FM. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.

0: சித்ரா தான் டென்டிஸ்ட், என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
2: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207 ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401.
5: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
6: The station with the
7: best
6: music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7 FM.
11: 5:47 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
12: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
13: வணக்கம் ரிஷி. வணக்கம் லாவண்யா. எப்படி இருக்கிறீங்க?
12: நல்ல சுகமா இருக்கின்றோம். ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
13: நான் நல்ல
11: சுகமா
13: இருக்கிறேன்.
12: வருது எல்லாரும் கேட்க போறோம். ரோஹிணி, நன்றி இணைந்தோம்.
13: நன்றி,
11: வணக்கம்.
12: காஃபி டபுள் டபுள் 7 மணி வரை ஒலிக்க இருக்கின்றது.
11: 416-555-4440, 416-555-4440.

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத் துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
2: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960, 437-477-7960.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் சேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், என்பி மோர்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 6754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
8: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வியா இது?
1: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்.
9: நேரம் 5:56. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்வர சங்கமம் 2026 வருகின்ற சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட் அரங்கத்தில் சனிக்கிழமை மாலை 6:00 நிகழ்ச்சி சரியாக ஆரம்பமாக இருக்கின்றது. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம் அவரோடு பிரபல பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ் அபிலாஷ் இன்னும் பல டொரண்டோவினுடைய இளம் பாடகர்கள் பங்கு பெற்றி பிரபலமான தென்னிந்திய இசைக்குழுவினரோடு இணைந்து வழங்குகின்ற ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. இப்பொழுது எங்களுடன் ஈஸ்ட் எஃப்எம் கலையகத்தில் நேரடியாக கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அனுராதா ஸ்ரீராம் அவர்களே.
10: வணக்கம் ரிஷி அவர்களே, ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல மீட் பண்றதுல.
9: எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. உங்களை போன்ற ஒரு மிகச்சிறந்த கலைஞர் ஈஸ்ட் எஃப்எம் கலையகத்துக்கு வந்தது வரவேற்கின்றோம். நீங்கள் கனடாவுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர், வந்து சென்றிருக்கின்றீர்கள். இந்த முறை இந்த கனடிய வருகை பயணம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு?
10: இது ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றதுனாலையும் அண்ட் முழுமையாக ஒரு லைவ் இன் கான்சர்ட், என்னுடைய ஒரு லைவ் இன் கான்சர்ட் அப்படிங்கிறதுனால இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் தேங்க்ஸ் டு போத் சஞ்சய் அண்ட் சுகின், அவங்க ரெண்டு பேருமே இதுக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட், ஏன்னா ஜென்ரலாக ஒரு நிறைய பேர் பாடுற கச்சேரியிலையோ இல்லை ஒரு மியூசிக் டைரக்டரோடையோ வரும்போது சில பாடல்கள் தான் நம்மளால் பாடுறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். இது கொஞ்சம் முழுக்க முழுக்க நம்முடைய லைவ் இன் கான்சர்ட் இருந்ததுனால பல பாடல்கள் நமக்கு பிடிச்ச பாடல்களும் பாடுறதுக்கு அதில் கிடைக்கும். அண்ட் வி ஆர் லுக்கிங் டு டூ சம் இன்ட்ரெஸ்டிங் மெட்லீஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். அதனால மக்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம்.
9: கண்டிப்பாக இத்தனை பல நூற்றுக்கணக்கான பாடல்கள், இத்தனை இத்தனை ஹிட் பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற மாதிரி இப்போது கூட தான் ஒரு பாட்டு நான் கேட்டு இருந்த மூத்தென்றலே என்றென்றும் காதல் பட பாட்டு, நிறைய நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றீர்கள். இப்போ ஆரம்பத்தில் ஒரு இளம் பாடகியா, ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு பாடகியா வந்திருப்பீங்க. இப்போ நிறைய நிறைய பாடல்கள், நிறைய நிறைய லெஜெண்டரி இசை பாடல்களோடு பாடியிருக்கீங்க. திரும்பி பார்க்கும்போது இந்த பயணம் எவ்வளவுத்துக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு உங்களுக்கு?
10: ஐம் வெரி கிரேட்ஃபுல். நான் வந்த காலகட்டத்தில் வந்து ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்ராமா, ஸ்வர்ணலதாமா, சுஜாதா, அதுக்கு முன்னாடி இது லெஜெண்ட்ஸ் லைக் ஜானகி அம்மா, இந்த மாதிரி சுஷிலாமா எல்லாம், அவங்க வாணி அம்மா, இவங்கெல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதில் நமக்கும் அதில் ஐ ரிமெம்பர் தேவா சார் வந்து, நான் அப்போ தான் யூஎஸில் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் வேர்ல்ட் மியூசிக். நான் அப்போ தேவா சார் கிட்ட மீனம்மா பாடும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா தெரியல சார், கொடுப்பாங்களா சான்ஸ்னு கூட தெரியல. ரஹ்மான் சார்கிட்ட அப்போ பாடியிருந்தேன் நான், அண்ட் அதை கேட்டுட்டு தான் தேவா சார் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த ஜானகி அம்மா, வாணி அம்மா, சுஷிலா அம்மா, ஈஸ்வரி அம்மா, அதுக்கப்புறம் சித்ரா அம்மா, ஸ்வர்ணலதா, சுஜாதா, இந்த வரிசையில் அடுத்தது எல்லாரும் சொல்லக்கூடிய பேராக உங்கள் பேர் வரும் அப்படின்னு சொன்னார். அது அந்த நான் பாடின பாட்டதும் மீனம்மா கீழே வந்து தோண்டி தோண்டி ஒரு பேஸ் வாய்ஸில் பாடியிருப்பேன் நான். அது அந்த பாட்டு கேட்டு அவ்வளோ அவருக்கு என் மேலே அவ்வளோ ஒரு ஃபெய்த் இருந்தது. நீங்கள் நான் சொன்னேன், பிஹெச்டிக்கு எனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப்போடு கூப்பிடுறாங்க, இதெல்லாம் செட் ஆகலைன்னா அங்கே போயிட்டு எப்படியும் கர்நாடிக் மியூசிக் கச்சேரி பண்ணிட்டு இருந்தேன் நான். சோ சின்ன வயசுல இருந்து அதுதான் மெயினா நம்மளுக்கு ஃபோக்கஸ். சோ நான் அங்க போய் போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன போது, நீங்க போகாதீங்க பாருங்க, உங்களுக்கு அடுத்தது நீங்க தான் இருப்பீங்கன்னாரு. ஐ திங்க் அவருடைய பிளெஸிங், அவருடைய அந்த அந்த அந்த குட் ஹார்ட் அண்ட் ஹிஸ் விஷஸ் ஃபார் மீ, ஐ திங்க் தி ஜர்னி ஹஸ் பீன் வெரி பியூட்டிஃபுல். எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸோட ஐ ஹவ் காட்டன் டு வர்க். அண்ட் இந்த காலத்துல ஒரு பாட்டு பாடின அப்புறம் நிலைக்கிறதுன்றது ஒரு பெரிய பிரேக் ஈஸியா கிடைக்குது, ஆனா நிலைக்கிறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம். அப்பேற்பட்ட ஒரு வெரி காம்படிட்டிவ் ஃபீல்டில் இவ்வளவு பாடல்கள் நமக்கு பாட கிடைச்சது, ஐ திங்க் இட்ஸ் அ ஹியூஜ் கிரேஸ். அண்ட் ஐவ் லேர்ன் சோ மச். எவ்ரி மியூசிக் டிரெக்டர் ஹஸ் பீன் ஒரு மாதிரி ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்துதான், ஏன்னா நமக்கு தெரியாத பல விஷயங்கள், அவங்களா இருக்கட்டும் சரி டைரக்டரும், அவங்களுக்கு ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு பாடலை பார்க்குறாங்க, அது அவங்களுடைய குழந்தை, அது அந்த குழந்தைய நம்ம அவங்க நினைக்கிற மாதிரி டெலிவர் பண்ணுறதுக்கு அது ஒவ்வொரு முறையும் நமக்கு பல விஷயங்கள் அதனால கத்துக்கிற ஒரு பாடினது ஹம்மிங்ஸ் எல்லாம் பாட கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்திலேயே வந்து இந்த மலரோடு மலரிங்குன்னு ரொம்ப அழகான பாடல், அது வைரமுத்து சார் எழுதிய பாடல், அந்த பாம்பே தீம் சாங் குரூப் சாங்கா பாடினோம். ஆனா அதுக்கப்புறம் அச்சமச்சம் இல்லை சோலோவா வந்த வாய்ஸ்ல அச்சமச்சம் இல்லை, அண்ட் தென் மின்சார கனவு, அன்பென்ற மழையிலே. அன்பென்ற மழையிலே முழுக்க முழுக்க நான் ஒரு ஆக்சுவலி ஒரு கிளாசிக்கல் மியூசிஷியன்றதுனால எனக்கு இந்த ரொம்ப மென்மையா வாய்ஸ் ஹஸ்கியா காத்து விடுற மாதிரி பாடுறதுலாம் வரவே வராது. பட் அது அவர் எப்பவும் ரஹ்மான் சார் ஆல்வேஸ் வென் ஹி ஹர்ட் மை வாய்ஸ் said it's a very divine voice. It's very divine, divine. So I think and anbendra malayile na paadum bodhu I think kaalangathala 2 maniyo 3 maniyo and the paadal so appo nejamave kaathu dhaan vandhathu paattu varala appo so it was I think it was a miracle according to me. You know, I was struggling to sing that song the way he wanted it. அவர் கண்ணு மூடிட்டு நீங்க கடவுள ஃபீல் பண்ணி பாடுன்றாரு, நமக்கு இங்க சத்தம் வர மாட்டேங்குது அந்த டயத்துல. பட் தென் வென் ஐ வென்ட் தி அதர் சைட், அதை பாடி முடிச்ச அப்புறம் போய் கேட்கும்போது இது நம்ம பாடல, ஏதோ கடவுளா வந்து ஏதோ நம்ம மூலமா, இட்ஸ் சோ ட்ரூ தட் வி ஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்ம மூலமா பல விஷயங்கள் நடக்க வைக்கிறது கடவுள் தான். அது ஐ ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் தட் அது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ரஹமான் சாருடைய ஒரு நல்ல மனசு, அண்ட் யூனோ வெரி என்கரேஜிங். ஒரு ஓகே, அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம புதுசாக எவ்வளோ வருஷம் ப்ரொஃபஷ்னலாக இருந்து இப்போ எஸ்பிபி சார் அவங்கெல்லாம் பாடியிருக்காங்க, ஆனாலும் இப்போ ஒரு புதுசாக ஒரு சிங்கர் போனாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட், அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பெஸ்ட்டை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு நமக்கு ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப ஹோம் கிரவுண்ட் மாதிரி. இல்லை சார் நீங்கள் பாட்டு பாடுங்க, நீங்கள் பாட்டு பாடுங்கன்னு ஆக்சுவலி நம்ம வெறும்னா ரிஹர்ஸ் பண்ணுறச்சே டேக் எடுத்துருவார், ஏன்னா நம்ம டேக்குன்னு சொன்னால் ஒன்றும் வராது. அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு மியூசிஷியனை கம்ஃபர்டபுளா வச்சு அவங்களுடைய பெஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுன்றதுல ஐ திங்க் ஹீஸ் அன் அமேசிங் பர்சன்.
9: கண்டிப்பா கண்டிப்பா,
10: அதனால தான் சோ மெனி பீப்புள் சவுண்ட் சோ மேஜிக்கல் வென் தே ரெக்கார்ட் ஃபார் ஹிம்.
9: அதான் உண்மையிலே உங்களுடைய திறமையை அவர் அந்த நேரத்திலே மிகவும் நம்பி இருக்கிறார். ஆமாம், அது பெரிய விடியம். அதான் அந்த பாடல் இன்றும் கூட நிலைத்து நிற்கின்றது, இன்றும் கூட அதே அந்த டிவைனான ஒரு பாடலாக இருக்கின்றது. அது நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கர்நாடிக் மியூசிக்கெலாம் கூட ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமே, அப்போ அந்த நேரத்தில் இந்த பாட்டு பாடிங்கன்னு சொல்லி உண்மையிலே மிகவும் ஒரு கடினமான ஒரு முயற்சி. அந்த பாடலில் சில வரிகள் கேட்கலாமா?
10: அப்சல்யூட்லி.

0: கிட்டத்தட்ட ஒரு 3 தசாப்தங்கள் ஆகி கொண்டிருக்க அந்த பாட்டு வந்து இப்ப அதே குரல், அதே இனிமை, அதே டிவைன். நீங்க சொன்னது மாதிரியே
1: என்ன காத்தாலதான் வந்து இறங்கினதுனால வந்து அரைகுறை தூக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஐ ஹோப் இட்ஸ் ஓகே.
0: ப்ரோபபிலி நினைக்கிறேன் அந்த ஏர்லி மார்னிங் 2 o'clock வந்த மாதிரி இப்படியான சிச்சுவேஷன்ல
1: அதே சிச்சுவேஷன்ல பாடுற மாதிரி இருக்கு.
0: நீங்க அந்த தேவா பற்றி பேசியிருந்தீங்க, நான் தேனிசத்தன்ல தேவார்களை பற்றி இப்ப நானே கேட்கணும்னு நினைச்சேன். அதனால நீங்கள் பேசும்போது எப்பயுமே அவருக்கு ஒரு முக்கியத்துவம், அதை கடந்து போவது கிடையாது. கூடுதலாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தினை ஆரம்ப கட்டத்தில் நிறைய நிறைய ஹிட் பாடல்களை தந்து, ஹிட் பாட் என்றாலே கருப்புத்தானே பிடிச்ச கடற அப்படியே வந்து போகுது. அந்த மேஜிக் என்னண்டு தேவா சாரோட அவ்வளவு ஹிட் பாடல்கள் படிச்செல்லாம் ஹிட்ன்ற மாதிரி அந்த மேஜிக் எப்படி அது அமைஞ்சது?
1: தேவா சார் ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், வெரி டவுன் டு எர்த். அண்ட் அவர் வந்து அவருடைய திறமைகள் பல பேருக்கு ஆக்சுவலி இன்னும் கரெக்டாக, இன்ஃபேக்ட் அவர் வந்து நான் ரொம்ப நான் சின்ன வயசில் நான் வந்து அவர் ஹியூஸ் டு ஒர்க் ஃபார் தூர்தர்ஷனில் வந்து அவர் ரொம்ப அழகான ஓவிய கலைஞர், பயங்கரமாக ஆர்டிஸ்ட். அவர் கிராஃபிக் செக்ஷனில் தூர்தர்ஷன் சென்னையில் ஒர்க் பண்ணார். அந்த காலத்தில் நிறைய பாரதியார் பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பாரதியாருடைய வாரிசில் வந்த ராஜ்குமார் பாரதி அவர்களுக்காக அந்த பாடல்கள்லாம் நான் காம்படிஷனில் பாடி எக்கச்சக்க ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு அப்போவிலேருந்தே தேவா சாருடைய அந்த ஒரு காம்போசிஷனில் ஒரு நாட்டம் உண்டு. அது நீங்கள் கேட்டிங்கன்னா தேவா இது தேவா சாரான்னு சொல்கிற அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள்

0: உனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அமேசிங் காம்போசிஷன். ஸோ அப்போ தேவா சார் என்னை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீனம்மாக்கு கூப்பிட்டு போது எனக்கு ஏற்கனா தேவா சாருக்கு இதெல்லாம் பாடி காமிச்சோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த பாட்டில் எப்படி வாங்க நான் சொன்னேன் நிறையா காம்படிஷனில் பாடியிருக்கேன்னு. அண்ட் இந்த மைக் விழுந்துக்கிட்டே இருக்கு, நான் பாட பாட ஐ ஜஸ்ட் கீப் இட் கேர்ஃபுல்லி. தேவா சார் அந்த ரெக்கார்டிங் கேட்டு அவர் வந்து ரொம்ப அவர் வந்து ஹி செட் இல்லை நீங்க இங்க இருக்கணும் நான் சொன்னேன்னு. அண்ட் அவர் சொல்வார் ஒரு நல்ல கலைஞனுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டைம் பீரியட் இன் விச் தே ஆல் கேம், இப்போ ஜானகி அம்மாவும் அவங்க எல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான 10,000 20,000 அப்படின்னு. ஸோ தே ஹேட் அ சான்ஸ் டு, ஏன்னா பாட பாடதானே ராகம், நீங்க பழக பழகதான் பாட்டு, அதனால அவங்க அவ்வளோ பாடல் பாடினதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க வந்து எதை கொடுத்தாலும் பாடக்கூடிய அந்த திறமை. ஸோ அப்ப அவர் சொல்லுவார், அதனால தேவா சார் வந்து எனக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், ஒரு மெலடி சாங் கொடுத்துருப்பாரு, அதே சமயத்துல வந்து இந்த ஏமுதா அம்புக்கு ஏன் இன்னும் தாமசம் அப்படின்னு ஒரு ஃபோக் சாங், அதே மாதிரி கருவேலா காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள, அதே சமயத்துல ஒரு கானா பாட்டு அந்த இந்த பாட்டு கானாங்கத்த மீன் வாங்கி மாமோய் மீன் வாங்கி இப்படி மீனம்மா ஒரு ரொம்ப அழகான மென்மையான பாடல் இந்த மாதிரி. அண்ட் வாலி, நீங்க வாலி பாட்டு பாத்தீங்கன்னா அது அராஜகமா இருக்கும், அது நிலவை கொண்டு வா. அப்புறம் கலட்டா பாட்டு மல்ல மல்ல மல்ல மருத மல்ல அப்படின்னு பேசா ஒரு பாட்டு இருக்கும், இல்லட்டா ரொம்ப மென்மையா வந்து ரொம்ப மல்லிகையே மல்லிகையே இந்த மாதிரி எந்த மாதிரி பாட்டு எடுத்தாலும் எந்த ஒரு வெரைட்டின்னு அந்த மாதிரி அத்தனை வெரைட்டி என்ன பாட வச்சது ஐ ஷுட் சே தேவா சார் பெரிய ஒரு பெரிய அளவில். அண்ட் வித்யாசாகர் சார் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு, பட் ஐ திங்க் அவ்வளோ வாய்ப்பு கொடுத்து என் திறமை மேல என்னை விட என் நம்பிக்கை வச்சது தேவா சார், அதுக்கு ஐ அம் வெரி கிரேட்ஃபுல்.
1: அது நீங்க சொன்ன மாதிரி எல்லா வகையான ஜோனர்லயும் அந்த நம்பி அந்த பாடல்களை கொடுத்து,
0: அதுவும் இதெல்லாம் பாட வருமான்னு தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து பம்மல் கே சம்பந்தம்ல ஒரு ஒப்பாரி பாட்டு ஏண்டி சூடாமணி காதல் வலிய பார்த்ததுண்டோடே அப்படின்னு ஒரு ஆக்சுவலி ஒரு ஒப்பாரி மாதிரி இது, அதாவது
1: இந்த பாட்டு நீங்க தான் படிச்சீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது.
0: அந்த மாதிரி ஒரு பல பரிமாணங்கள்ல வந்து அவருக்கு என்னுடைய திறமை மேல இருந்த நம்பிக்கை வந்து என்னை விட பெருசா இருந்துச்சு, அதனால அது அதனால்தான் இவ்வளவு படைப்புகள் பாசிபிளா இருந்துச்சு.
1: அந்த திறமை உங்களுக்குள் இருக்கின்றது என்பதை அவர் அடையாளம் கண்டு அதற்குரிய வாய்ப்புகளை தந்திருக்கிறார், அதுவும் நிச்சயமாக அதை கவனித்து கேட்டேன். எங்கு போனாலும் அதை குறிப்பிட தவறுவதில்லை எல்லா இடங்களிலும். இன்னொரு விடையை நாங்கள் கவனித்த விடையும் இந்த சமூக பொறுப்பு சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்ட காலங்களில் நிறைய ஆதரவினை அந்த போராட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுக்கான இந்த தமிழ் தேசிய பாடல்கள் எல்லாம் பங்காற்றியிருக்கின்றீர்கள், அந்த ஞாபகங்கள் அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: சோஷியல் அவேர்னஸ்ல எஸ் நமக்கு கொடுத்த திறமை வந்து மக்களை என்டர்டெயின் பண்றதுக்கு இருக்கு, பட் சம்டைம்ஸ் ஒரு ஒரு சோஷியல் காஸுக்காக அந்த குரலை கொடுக்கறது வந்து அது கடவுளா நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா பல அழகான காசஸ்க்காக அது வந்து பயன்பட்டுச்சுன்னா இட் இஸ் லைக் இட்ஸ் அ கிரேஸ் ஃப்ரம் காட் ஆல்சோ ஐ ஃபீல். அண்ட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்க தமிழ் கச்சேரிகள் அப்ராட்ல எங்க நடந்தாலும் அது பெரும்பாலுமா ஆர்கனைஸ் பண்றது ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் தான். அவங்களுக்கு அந்த தமிழர்கள் தமிழ் இசை தமிழ் சினிமா மியூசிக் மேல இருக்கிற அந்த பற்று அவங்க தர ஆதரவு இஸ் அமேசிங். அண்ட் நான் முதல்ல ஒரு வெளியூர் வெளிநாட்டு கச்சேரின்னு நான் பண்ணது ஸ்ரீலங்கால தான், அதனால எனக்கு பிள்ளையார் சுழி போட்டதே ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் தான். அதனால எனக்கு இட் வாஸ் லைக் செகண்ட் ஹோம், அடிக்கடி ஸ்ரீலங்கா போய் பாடி
1: பாடுவேன்.
0: அதனால இட்ஸ் லைக் அவங்க என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ விஷ் தம் தி வேர்ல்ட் இஃப் பாசிபிள். அதனால என்னால் முடிஞ்ச சின்ன விஷயம் அவங்களுக்காக சில பாடல்கள் பாடுறது.
1: கண்டிப்பாக ஸ்வர சங்கம் 2026 நிகழ்ச்சியில் நீங்கள் கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய ஏராளமான பாடல்களை கேட்டு ரசிக்கிறீர்கள். வருகின்ற சனிக்கிழமை June 6 மாலை 6:00 இந்த நிகழ்ச்சி பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெற இருக்கிறது. TicketMaster.ca நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். வேகமாக டிக்கெட்டுகள் விற்பனையாகி வருகின்றன, எனவே நீங்கள் உங்கள் இருக்கைகளை உறுதி செய்து கொள்ளலாம். 6473365529 என்கின்ற தொலைபேசியிலக்கு மூடாக நீங்கள் அழைத்த விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். 6473365529. குறிப்பாக இந்த ஸ்வர சங்கமம் நிகழ்ச்சியில் நாங்கள் எவ்வாறான விடயங்களை அனுராதா ஸ்ரீராம் அவர்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில்?
0: இடம்பெறும் நல்ல சில இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன்ஸ்ல சில பாடல்கள் போடலாம்னு இருக்கும். சில மெட்லீஸ் அவங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணலாம்னு இருக்கும். அண்ட் குறிப்பாக வந்து இதை நடத்துபவரில் ஒருத்தரான சஞ்சய், அவரே ஒரு அழகு நல்ல பாடகர். அவர் வந்து நான் முதல் முறையாக நான் வந்து ஸ்ரீலங்காவில் பெர்ஃபார்ம் பண்ணுறச்ச அவர் பேக் ஸ்டேஜில் இருந்து ஒர்க் பண்ண அனுபவம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர். ஸோ அவருக்கு என்னுடைய சில மக்கள் கேட்காத சில பாடல்கள்லாம் நீங்கள் கட்டாயமாக பாடணும்னு அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி வெரி, எனக்கே அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
1: எனவே அது அது மேலே நீங்கள் அதை விரும்பி செய்கின்ற பொழுது அது இன்னும் மக்களுக்கு ஒரு டபுள் விருந்தா அமையும் கண்டிப்பாக. எனவே நாங்கள் நிறைய விடயம் பேசியிருக்கிறோம், நல்ல மாதிரி பேசுகிறேன், பேசுகிறதே கேட்டுக்கொண்டிருக்கலாம் பிறகு நிறைய விஷயம் பேசுகிறீங்க. இப்போ சஞ்சய்னு சொல்லும்போது ஞாபகம் வருது உங்களுக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வர இருக்குது, அதுக்கு அதைக்காண்டி செல்ல வேண்டி இருப்பதால் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். நிறைவு செய்ததுக்கு முன்னதாக அந்த நலம் நேர்மறை ஆவல் ஒரு ஒரு கொஞ்சம் பாடிருந்தீங்க, அந்த பாடலை இன்னும் கொஞ்சம் கேட்கலாம்னு சொல்லி ஒரு விருப்பம்.
0: அப்சல்யூட்லி. எனிவே மக்கள் அனைவரும் கொஞ்சம் அவங்க எல்லாரும் திரண்டு வந்தாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு கலைஞர்களுக்கு உற்சாகம்னா மக்கள்ல வந்து என்டர்டெயின் பண்றது தான். அந்த மக்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா இட் இஸ் வெரி நைஸ் டு ஷேர் யோர் டேலண்ட் வித் தெம். அண்ட் நான் மாத்திரம் இல்லை, இதில் சத்யபிரகாஷ், அபிலாஷ் அண்ட் நிறைய யங் டேலண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. வித் ட்ரம் செல்வா சென்னையிலேருந்து அவருடைய பேண்ட் வந்திருக்குது. அதனால எல்லாரும் வந்தா வி கேன் செலிப்ரேட் மியூசிக் டுகெதர் அண்ட் தட் வில் பி பியூட்டிஃபுல். அண்ட் அவங்க நலன் விசாரிக்கிறது இப்போ மாத்திரம் இல்லை, நேராகவே நலம் விசாரிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தோஸ் ஹூ நாட் பாட் த டிக்கெட்ஸ் ப்ளீஸ், நான் வந்தாச்சு இன்னைக்கு உங்கள் ரேடியோ ஸ்டேஷனில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ கம்.

0: இவ்வளோ இனிமையாக நலம் விசாரித்து அப்படி வராமல் இருப்பாங்க. சுவர சங்கமம் 2026 நாளைய வருகின்ற சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. நாளை மறுதினம் மாலை பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெற இருக்கின்றது. ticketmaster.ca நீங்கள் டிக்கெட்களை பெற்றுக்கொள்ள முடியும். 6473365529 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், அவரோடு சத்யபிரகாஷ் அபிலாசன் சொல்லி பல்வேறுபட்ட கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றார்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நன்றி கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம் அவர்களை உங்களுடைய நேரத்துக்கு பயணக்கலப்பின் மத்தியிலும் கூட வந்து எங்களோட நிறைய பேசி நிறைய பாடி இருக்கின்றீர்கள். அந்த நேரத்துக்கும் உங்களுடைய அந்த பாடல்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசலாம். நன்றி.
1: மிக்க நன்றி ரிஷி, அண்ட் நன்றி டு ஈஸ்ட் எஃப்எம். தேங்க்யூ ஸோ மச்.
0: நன்றி நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:22 கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், அன்பு பேசுகின்றேன். உங்கள்ட அந்த பேட்டி கேட்டேன், மிகவும் நன்றா இருந்தது. அதுக்கு போறதுக்கும் இருக்கின்றேன். அதுல ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, அவருடைய அந்த மெச்சூரிட்டி மற்ற அவருடைய அந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அந்த பேட்டியில் நன்றாக தெரிகின்றது. மிகவும் ஒரு ரொம்ப மெச்சூர்டு பேட்டி, நல்ல அறிவு பூர்வமான. அதை விட நீங்களும் அதை திறமையாக கையாண்டீர்கள், அதுதான் முக்கியம். அது இந்த திறமையாக கையாளுவது, அவரிடம் இருந்து வாங்குவதுதான்
0: கெட்டித்தனம்.
2: நீங்கள் அதை நன்றாக செய்தீர்கள்.
0: நன்றி,
2: என்ஜாய். அது உண்மையா நல்ல பேட்டி. அது
0: நன்றி, நன்றி அன்பு, அந்த வார்த்தைகளுக்கு நன்றி.
2: திரும்ப போட்டா கூட தவற விட்டவர்கள் அதை கேட்டார்கள். செல்வதற்குதான் இருக்கின்றேன். அந்த பாடல் வந்து இந்த மன்றம் வந்த
0: தென்றல்
2: பிறந்த நாளை ஒட்டி, அது ஒரு அருமையான பாடல். ஒளிபரப்பினா எல்லோருக்கும் நன்றாக இருக்கும்.
0: கண்டிப்பா,
2: நன்றி.
0: நன்றி அன்பு.
2: நன்றி.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பேரு கேட்ட மாதிரி அன்பான வார்த்தைகளை அன்பு சொல்லியிருக்கிறார். இடையில அறிவுபூர்வான கை கொண்டா இடையில பூந்து ஆமா ஆமா இடத்துல கவனிச்சிங்களா? இருக்கம் சார் சொல்லி அரட்டம் போட்டோம்.
1: கவனிச்சம் கவனிச்சம்.
0: கோபி டபுள் டபுள் 7 வரை ஒலிக்க இருக்கின்றது.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹோம் 711,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல் 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என பல அளவுகளில் நீங்கள் பெறலாம். ஓல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளதென தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.

0: நந்தி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:29, இது கோபி டபுள் டபுள்
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க சோதிலிங்கம்? என்ன பாட்டு கேக்கலாம்?
1: எல்லாரும் சேர்ந்து கேக்கலாம். நன்றி சோதிலிங்கம். வணக்கம்.
2: நன்றி நன்றி
1: நன்றி.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோவின் கார்டனா எக்ஸ்பிரஸ்வே மற்றும் டொன்வெலி பார்க்வே ஆகியவற்றை ஒன்டாரியோ அரசு வரும் ஆண்டு இலையுதிர் காலத்தில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்க உள்ளது. போக்குவரத்தை சீரமைப்பதற்காக டொரண்டோ மாநகர சபையுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அங்கமாக இம்மாற்றம் இடம்பெறவுள்ளது. அதுவரையில் குறித்த கடுகதிச்சாலைகளின் பராமரிப்புக்காக $393 million டொரண்டோ மாநகர சபைக்கு வழங்கப்படும் என ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார்.
0: தமிழ்நாட்டின் மின்வாரியத்துறையில் கடந்த திமுக ஆட்சியில் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் ஒப்பந்தங்கள் குறித்த ஆவணங்களை கொண்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளமை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முறைகேடுகளோடு சம்பந்தப்பட்ட முக்கிய அதிகாரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த திருட்டு இடம்பெற்றுள்ள சூழலில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமைச் செயலகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்குகளை அதிகாரிகள் திருடியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை அரசாங்கத்தின் இரட்டை வீட அரசியலும் இனவாதத்தை தூண்டிவிட்டு லாபம் அடையும் முயற்சிகளும் மீண்டும் அபாயகரமான நிலைக்குள் நாட்டை தள்ளுவதாக மக்கள் போராட்ட முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டி சொல்லிசை கலைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை அது சுட்டிக்காட்டியுள்ளது.
5: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
7: ஈஸ்ட் எஃப்எம்

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:37 காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் காஃபி டபுள் டபுளில் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. பபி கதைக்கிறேன்.
0: வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
2: பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பொன்னெடுத்து வாரேன் வாரேன் கழுத்தில் பூட்ட போறேன்.
0: பெரிய ஷாப்பிங்கா இருக்கும் போல இருக்கு, தங்கம் விற்கிற விலைக்கு. சரி சரி, பாட்டு உங்களுக்காண்டி வருது, கேட்க போறோம்.
2: நன்றி,
0: நன்றி. 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் நேர்களின் திரவில் பாடல்களோடு ஒலிக்க இருக்கின்றது.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:43
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சுகமா இருக்கின்றோம். ஐஸ்வர்யா, என்ன பாட்டு கேட்க போறீங்க? இன்றைக்கு
2: எனக்கு மூவேந்தர்ல குமுதம் போல் வந்த குமரி அந்த பாட்டு.
1: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ஐஸ்வர்யா, வணக்கம்.
2: இவருக்கும் வணக்கம், நன்றி
0: நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு. கோஃபி 77 7 மணி வரை நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலிக்க இருக்கின்றது.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:48 இத்தோடு இன்றைய கோபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம்.
1: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்முருவின் இங்கே தொகுத்து வழங்குவதற்கு நிபாஜினி மற்றும் சுரேகா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா.
5: 4160
7: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
8: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் விவரங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க Dr. Sabisan Dental Office 416-666-7770.

0: அறிவு மாதிரி கொட்டுமே.
1: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான்

0: இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்டர் ஃபெமிடல் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
1: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சுரேகா.
3: மாலை வணக்கம் நிபாஜினி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: சரி, அந்த சுகத்தோட நாங்களும் இரண்டு மனத்தியாளர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்க போகிறோம். எஸ்எஃப்எம் மாநிலையில் நம்ம உரிவின் நிகழ்ச்சியோடு தான் நாங்களும் இணைந்திருக்க போகிறோம். இன்று ஜூன் மாதம் 4ஆம் திகதி. இன்றைய பொழுதில் நாங்களும் வளமையாக எடுத்து வர அனைத்து அம்சங்களையும் இன்றைக்கும் எடுத்து வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் eastfm.ca-வுடாகவும் இணைந்து கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் EastFM தமிழ், யூடியூபில் EastFM 102.7,
3: அலுவலக தொடர்விளக்கம் 416-8241212, EastFM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
2: அப்படியே வழியே காலநிலை எட்டி பார்த்தோம் என்று சொன்னால் 29°C உணநிலையும் 29ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்குது. அவ்வளோ அழகான ஒரு காலநிலை. ஆனா நாங்க இப்படி உள்ளுக்குள்ள இத சூரியனை பார்த்துக்கொண்டுதான் இருக்கு, ஆனா அந்த
3: அனுபவிக்க முடியல
2: என்ற ஒரு சின்ன கவலை இருந்தாலும் அந்த அழகிய இந்த பிரகாசமான நாளை எவ்வளவு சந்தோஷப்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, நாங்களும் இந்த இரண்டு மணி தியாங்களும் உங்களோட சேர்ந்து இணைந்து கதைத்து அது மட்டும் இல்லாமல் அழகழகான பாடல்களை கொண்டு வரும்பொழுது உங்களுக்கும் சந்தோஷமான நாளாக அமைப்போது, எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான மாலை பொழுது அமைப்போகுது. எனவே என்னென்ன எல்லாம் எடுத்துட்டு வர போறோம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா,
3: ஆரம்பத்திலே முதல் மனத்தியாளத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தமிழ் வார்த்தையுடன் நாங்கள் ஆரம்பித்து அடுத்தது நல்லதாக நாலு விஷயம். அதனைத் தொடர்ந்து 7:30 நீங்கள் EastFM-இன் செய்திகளை கூட கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து முதன்மை 3 கூட வர காத்துக்கொண்டிருக்கின்றது.
2: இரண்டாவது மனத்தியாளத்தில் சந்தோஷமாக நேர்களோடு ஜாலியாக கதைக்க போகும் கலகலப்பு 3-4 நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. அதையும் தொடர்ந்து செய்திகள், அதனைத் தொடர்ந்து கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதி இரண்டாவது மனத்தியாளத்தில் வரப்போகிறது. எனவே தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அப்படியே நாங்கள் கேஸ் பிரைஸ் வாகன பொருளின் விலையும் பார்த்துடலாம். இன்று நள்ளிரவு முதல் எந்தவித மாற்றங்களும் இல்லை டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில்.

0: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள, நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லைங்க, உலகத்துல

0: 7:08 எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அழகான ஒரு பழைய தமிழ் சொல்லை இன்றும் எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: இன்று நாங்கள் எடுத்து வந்த தங்கத்தமிழ் வார்த்தை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா உவகை. உவகை என்பதன் பொருள் மகிழ்ச்சி, பேரானந்தம், மனநிறைவு.
0: அதாவது ஒருவரின் மனம் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உள்ளம் நிறைந்த சந்தோஷத்தை உணரும் நிலையே உவகை எனப்படும் என்று சொல்றாங்க. சாதாரணமாக வர மகிழ்ச்சியை விட இது வந்து ஒரு ஆழமான ஒரு மன நிறைவை இந்த சொல் குறிக்கிறது. எனவே இன்று நாங்கள் எடுத்து வந்த அந்த அழகிய சொல்
1: உவகை.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
5: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். June 13 பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:23 எஸ்டிஎஃப்எம் வானொலியில் நம்ம ஊரிவின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் இந்த பொழுதுல அப்படியே ஒரு போற போக்கில் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போகுமே, ஒரு நல்லதா ஒரு 4 விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ளுமே யோசிச்சிருக்கிறோம்.
1: 4 விஷயம் இல்லாட்டியும் ஒரு விஷயத்தையாவது,
0: ஒரு விஷயத்தையும் நாங்க 4 விதமா பகிர்ந்து கொள்ளலாம்
1: அப்படி சொல்லலாம்.
0: சரி,
1: இன்னைக்கு என்ன எடுத்து வந்திருக்கோம் சொல்லுங்க.
0: இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க காலையில எழுந்த உடனே வந்து எல்லாருக்குமே இப்ப ஒரு பழக்கம் இருக்கு, எழுந்த அப்படியே எழுந்த உடனே அப்படியே மொபைல் எடுத்து மொபைல பாக்குறது.
1: இல்ல, ஸ்டார்டிங்ல நேரம் பாக்குற மாதிரி தான் எடுப்போம், ஆனா அப்படியே
0: அதுல இருந்து அப்படியே Facebook, Instagram, TikTok அனு போய் அது எங்கேயோ போய் முடியும். இந்த நோட்டிபிகேஷன்ஸ், இமெயில்ஸ் எல்லாம் பார்த்து அந்த பார்த்த உடனே அந்த காலையிலேயே வந்து அந்த ஆக்ரோஷமான கோபமான அந்த மாதிரி சில பல சந்தோஷமான விஷயங்களும் பார்க்கிறோம். எனவே காலையில கண் விழித்து ஒரு 20-30 நிமிடங்கள் உங்களுடைய மூளை அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கணும். அதே அந்த நேரத்தில் வந்து சமூக வலைதளங்கள் செய்திகள் அல்லது இந்த மொபைல் அறிவிப்புகள், அதாவது நோட்டிபிகேஷன் பார்ப்பது சில நேரத்தில் இந்த மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் என்று சொல்கிறாங்க.
1: அதற்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுப்பினோடனே ஒரு கிளாஸ் வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னும், அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம், அப்படி இல்லை என்றாலும் கூட அன்றைக்கான ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் வகுத்து கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் பிளான் பண்ணிட்டு எழுப்பினீங்கன்னு சொன்னால் அந்த நாள் வந்து உங்களுக்கு இனிமையாக இருக்கும். மொத்தத்துல என்ன சொல்ல வரோம், காலையில எழுமி மொபைல் பாக்காதீங்க,
0: அதாவது மொபைலுடன் அல்ல புத்துணர்ச்சியுடன் தொடங்குங்கள் ஒரு நாளை என்று சொல்றோம். 7:25 தொடர்ந்து முனைந்திருங்கள் இது எஸ்டிஎஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங்.

0: கனடாவின் பொருளாதார நிலைமைகள் மந்தநிலை ஒன்றுக்குள் பொருந்தும் வகையில் உள்ள போதிலும் இவ்வாண்டு நிறைவுக்கு முன்னர் மீண்டும் 1.2% வளர்ச்சியை காணும் என பொருளாதார கூட்டுறவு மற்றும் அபிவிருத்திக்கான அமைப்பான OECD தெரிவித்துள்ளது. 2027 கனடாவின் பொருளாதாரம் வலுவடைந்து செல்லும் எனவும் அது எதிர்ப்பு கூறியுள்ளது. உலகின் முக்கிய சக்தி வள ஏற்றுமதியாளராக உள்ள கனடாவின் பலம் அடுத்த 2 ஏற்றுமதி அதிகரிக்க உதவும் எனவும் OECD தெரிவித்துள்ளது.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்து 25 நாட்கள் ஆகிய பின்னரும் ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்ற வக்கில்லாத அரசாகவே உள்ளதென எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். போராடாமல், சிறை செல்லாமல், உரிமைகளுக்கு குரல் கொடுக்காமல், வரும் கவர்ச்சியால் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்ததாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேவேளை திமுகவின் பெயரை கூறி வாக்கு கேட்டுவிட்டு நன்றி கூட சொல்லாமல் சென்ற நன்றி கெட்ட கூட்டமே காங்கிரஸ் எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்த்துள்ளனர்.
0: இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைக்குழிகளில் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 275 அதிகரித்துள்ளது. மேலதிக அகழ்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் செய்ததை அடுத்து ஏப்ரல் மாத நிறைவில் 3 அகழ்வுகள் ஆரம்பித்திருந்தன. இந்த 3 கட்டத்தில் மாத்திரம் இதுவரை 34 எலும்புக்கூடுகள் செம்மணியில் கிடைக்கப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல்ட் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆம் ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: விவாகா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொரண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொரண்டோ, அழகு அழகு. 6477873784.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: இந்த பாட்டை கேட்கக்குள்ள சுரேக்கா, இது இந்த புது வெர்ஷன், இதுல ஒரு புது வெர்ஷன் இருக்கு தெரியுமா?
1: தெரியலையே.
0: இது என்ன, நீங்க
1: அப்ப நீங்க சொல்ல வந்து சொல்லல, தெரிஞ்சாதான் சொல்லலாம்.
0: இன்னைக்கு போய் கேக்குறீங்க புது வெர்ஷன், நாளைக்கு நாங்க இதை பத்தி கதைக்கிறோம்
1: கண்டிப்பா.
0: 7:45 மிஸ் எஃப்எம் வானிலையில் நம்ம ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பொழுதில் முதன்மை 3 பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நாங்களும் உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. இதில் பாத்தீங்கன்னு சொன்னா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை முன்னிட்டு ஃபீஃபா எடுத்த புதிய முடிவில் இந்த ஸ்டேடியங்களுக்கு மறுபயன்பாடு தண்ணீர் பாட்டில்ஸ், அதாவது ரீயூசபிள் வாட்டர் பாட்டில்ஸை முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன என்று சொல்லி ஒரு செய்தி வெளியா இருக்கின்றன.
1: முன்பு ரசிகர்கள் வந்து ஒரு எம்டி பாட்டில்ஸை வந்து உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி இருந்த நிலையில் தற்போது அந்த விதி கூட மாற்றப்பட்டிருக்காம். ஸ்டேடியத்தின் உள்ளே உள்ளுக்குள்ளே உள்ள தண்ணீர் மட்டுமே நீங்கள் வாங்க வேண்டும் அப்படின்றும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நிர்ணயிக்கப்பட்ட ஹைட்ரேஷன் ஸ்டேஷனில் வந்து உள்ள வாட்டர்ஸை வந்து மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு கூட

0: கிராப் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: இந்த முடிவு தற்போது பாதுகாப்பு நடவடிக்கையா அல்லது வணிக நோக்கமா அப்படின்னு சொல்லி மாறி மாறி விவாதம் நடந்து கொண்டிருக்காங்க. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க.
0: நிச்சயமா. சரி, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரஷ்யாவின் முக்கிய பொருளாதார மாநாடான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இன்டர்நேஷனல் இக்கனாமிக் போரம் தொடங்கிய நாளிலேயே உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களால் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன என்ற ஒரு செய்தி வெளியாகின்றது.
1: எண்ணெய் மற்றும் கடற்படையை தொடர்புடைய முக்கிய வசதிகள் வந்து குறிவைக்கப்பட்டுதான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்காம் இது தீப்பற்றி மிகப்பெரிய ஒரு கருப்பு புகை வந்து அந்த டைம்ல வந்து காணப்பட்டதாம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவின் பொருளாதார வலிமையையும் வெளிநாட்டு முதலீட்டையும் காட்சிப்படுத்துகிற இந்த மாநாட்டின் தொடக்கத்திலேயே இந்த தாக்குதல் நடந்ததால உக்ரைன் ரஷ்யாவின் ஆழப்பகுதிகளையும் துல்லியமாக குறிவைக்கும் திறன் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்பட்டிருக்கின்றது.
0: தாக்குதலால் விமான சேவைகளில் தற்காலிக பாதிப்புகள் ஏற்பட்டதுடன் ரஷ்யாவின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போரின் பொருளாதார தாக்கம் குறித்த கேள்விகளும் மீண்டும் எழுந்து
1: சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லை பகுதியில தொடர்ந்து இடம்பெறுகின்ற இந்த தாக்குதல்கள் மற்றும் பதட்டத்தினால பிராந்தியத்தில் மேலும் பல வன்முறைகள் அதிகரிக்கும் அபாயத்தை தானாம் இது ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார்கள். இந்த நீடித்த அமைதிக்கான முயற்சிகளுக்கு வந்து சிக்கல் எழும்பியிருக்கு அப்படின்னா இந்த செய்தியில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எல்லா இடமும் சிக்கலா தான் இருக்கு.
0: சிக்கலாக 7:49 நிமிடம் முதன்மை 3 பகுதியை கேட்டீர்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 Markham Road, Unit 406, 416-908, 5656, 416-908, 5656.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue E, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 Cash Point.
8: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.